ஆனந்த சந்தோக சந்தேக கிருண்ணாசிகா மௌக்திகே சர்வ மந்திராத்மிகே காளிகே முக்த மந்த ஸ்மிதோதார வக்ர ஸ்புரத் பூக கற்பூர தாம்பூல கண்டோத்

குந்த புஷ்பத்யுதிஸ்திக்த தந்தாவளி நிர்மலாலோல கல்லோல சம்மேளனஸ்தேர சோணாதரே சாரு வீணாதரே பத்மபிம்பாதரே சுலலித நவயவ்வனார்.

ஜஸ்புரத் கங்கணாலங்கிருத்தே விப்ராமாலங்கிருத்தே சாது பிசத்கிருத்தே வாசராரம்ப வேளா சமுஜ்ரும்பமான

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இணைந்திருக்கிறீர்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணை அலைவரிசைகளாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. புலரும் இந்த காலை இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுவது நான் உங்கள் RJ ராஜா.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த அலைவரிசையோடு நாம் இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

பூவை செங்கோட்டுவன் அவர்களில் உபேந்திரகுமார் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:13. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அளவற்ற அருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

நாம் கேட்ட அந்த பாடல் யுவி அரவிந்த் ஸ்ரீராம் இசையில் பி செந்தில்குமார் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை நிகழ்ச்சியில் எடுத்து

அவர் ஒய் டேவிட் தயானந்தன் எழுதி இசையமைத்த பாடலை பாடியிருந்தார் பி ஜெயச்சந்திரன். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் இது. நாகூர் இஎம் அனிஃபா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல். பாடலுக்கு வரிகள் கவிஞர் மதிதாசன்,

0: யா நபியே யா ரசூலே யா ஹபீபே யா முஸ்தஃபா எங்கள் சலாம்
1: எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம்.
2: நாகுரிய மணிஃபா எஸ்ரலா ஆகியோர் பாடி பாடலை கேட்டோம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
3: அருள்மணி மாலை.

0: தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தொழில்நுட்ப

0: தங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரி செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:56.

0: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழ் செய்திருக்கை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றாலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் கேம் ஷோ. காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு நண்பர்கள். 11 மணிக்கு என்றும் இனியவை காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:40 தமிழில் செய்திருக்கே தொடர்ந்து ரெட்ரோ நேரம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியை நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சி குறிப்புகள். பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் தொற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி, 5 மணிக்கு பூந்தின்றல். இது தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து பூந்தன்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 6:07 திரைக்காணம். இன்றிரவு 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி. சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கூறினால். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
0: நேரம் 7 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களை, இது சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: ஆன்மீகங்களே வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ரம்யமான பாடல்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கேயும் விடாமல் இங்கேயும் இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். சென்னை பண்பலையோடு இறந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நமக்கான ஒரு நாள் தான், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம செஞ்சு முடிச்சிடணும், அட்லீஸ்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 சிறப்பான விஷயம் வந்து இன்றைக்கி இருக்குது. அதாவது 3 சிறப்பான நாட்கள் கொண்ட ஒரு ஒரே நாள் இன்றைக்கி அப்படின்னா, வந்து உலக தாய்ப்பால் வாரம், அடுத்தது வந்து நண்பர்கள் தினம், அடுத்தது ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் அப்படின்றவருடைய பிறந்த நாள். இதை பற்றி ஒவ்வொரு விஷயமாக சின்ன சின்ன சிற்றுரை பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா,
1: எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஆகஸ்ட் 1 to 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம்னு மறந்துடாதீங்க. குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். சோ பாப்பாவோட பெஸ்ட் ஃபுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸே தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம்.
0: ஆமாங்க, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எல்லோரும் கேட்கக்கூடிய அளவு, எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு வந்து தாய்ப்பாலுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்னொருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போமா? ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் அப்படிங்கிறவருடைய பிறந்த நாள். அவர் யார் தெரிந்து கொள்வோமே.
2: ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய், 1861 ஆகஸ்ட் 2 மேற்கு வங்காளத்தில் உள்ள குல்னா மாவட்டத்தில் உள்ள வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய். பெற்றோரின் வழிகாட்டுதலில் இவரது கல்வி சிறப்பாக அமைந்தது. சிறு வயதில் உடல்நலம் காரணமாக பள்ளி செல்ல இயலாத காலகட்டங்களிலும் வீட்டிலேயே சிறப்பாக பயின்றார். கில்கிறிஸ்ட் ஸ்காலர்ஷிப் பெற்று உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்று எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் இணைந்த அவர் 1887 வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்று 1888 தாயகம் திரும்பி 1889 கொல்கத்தாவில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். 1896 மெர்குரஸ் நைட்ரேட் என்ற நிலையான வேதி சேர்மத்தை கண்டறிந்தார். உலக அறிவியல் சமூகம் இந்த சாதனையை வியந்து பாராட்டியது. 1901 இவர் தொடங்கிய பெங்கால் கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ் இந்தியாவின் முதல் மருந்து உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்தது. 1905 நடந்த சுதேசி இயக்கத்தில் இணைந்த ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் அவர்கள் உள்நாட்டு பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். சாதி அமைப்பையும் மூட நம்பிக்கையையும் கடுமையாக எதிர்த்த அவர் தன் இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்தத்திற்காக அயராது உழைத்தார். எளிய உடை அணிந்த இந்த எளிமையான மனிதர்தான் இந்த மாபெரும் விஞ்ஞானியா என்று நம்ப முடியவில்லை.

0: என்று மகாத்மா காந்தியடிகளே வியந்து பாராட்டியுள்ளார். இவரிடம் கல்வி கற்ற பலரும் பின்னாளில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக கண்டறியப்பட்டனர். ஹிந்து கெமிஸ்ட்ரி வரலாறு என்ற நூலின் மூலம் பண்டைய இந்தியாவின் வேதியியல் அறிவை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் இவரை சாரும். 1944 ஜூன் மாதம் 16 தனது 82 வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது 100 பிறந்த நாளை முன்னிட்டு 1961 இந்திய அஞ்சல் துறை ஒரு சிறப்பு தபால் தலையையும் வெளியிட்டது. 1981 முதல் இந்திய அறிவியல் கழகம் சிறந்த விஞ்ஞானிகளுக்கு இவரது பெயரில் விருது அளித்து கௌரவப்படுத்துகிறது. தன்னலம் கருதாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் நாட்டுக்காகவும் அறிவியலுக்காகவும் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதர். இந்திய வேதியியலின் தந்தை என்று போற்றப்படும் ஆச்சாரியா பிரபுல்ல சந்திரரே அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் பிறந்த தினம் இன்று. அது பற்றிய சிற்றுரை வழங்கியவர், எழுதி வழங்கியவர் ஆர்ஜே எழில்மணி அவர்கள். சென்னையர்களே, வாழ்க்கையோட நடைமுறை தாய்ப்பாலோட முக்கியத்துவம் பற்றி கேட்டாச்சு. வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் அவருடைய பிறந்த தினத்தினால் அவர் பற்றிய ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது முக்கியமான ஒரு நாள் இன்று நண்பர்கள் தினம். நண்பர்கள் தினம் பற்றி யார் என்ன சொல்கிறாங்க கேட்கலாமா?

0: என்ன நண்பா, இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியுமே, சண்டே.
0: ஆ, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, அடுத்த நாள் டியூஸ்டே. இப்படியே சொல்லனே போ. டே, என்ன டேன்னு சொல்லுப்பா.
1: என்ன டே? டுடேவா?
0: இதுக்கு சண்டே மண்டே பரவாயில்ல.
1: சரி சொல்டா.
0: சரி, உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குற. கண்டுபிடிக்கிறியா?
1: குடு குடு.
0: முகநக நட்பது நட்பன்று
1: மரண்டா.
0: இல்ல இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு, யோசிச்சு சொல்றேன், இரு இரு. சரி விடு, நான் சொல்லிடுறேன். நண்பர்கள் தினம் வச்சா, நாமெல்லாம் நண்பர்கள், நண்பர்கள் தினம் வாழ்த்து சொல்லான்னு வந்தேன்.
1: ஓ, அப்படி வரியா?
0: கடைசியில் என்னையே மடிக்கிட்டு நீ சொல்லு.
1: ட்ரீட் வைக்கிறியா?
0: ட்ரீட்டா? ஆமாம், நீ யார்? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
1: அப்படியே எஸ்கேப் ஆயிடுவானுங்க
0: சார். இருங்க, இவன் யாருன்னே தெரியல, நான் வந்துட்டே இருங்க.
1: இந்த மாதிரி தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுன்னு எதையும் எதிர்பார்க்காம நம்ம கூடையே பயணிக்கிற நண்பர்களுக்காக இன்னைக்கு August 2 நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக நண்பர்கள் எல்லாத்துக்கும் நண்பர்கள் தினம் வாழ்த்துக்கள் சொல்லுகிறது.
0: 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை
1: எல்லாருக்கும்
0: நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.

நண்பர்கள் தினம் அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக, எப்போவும் நம்ம கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள். அந்த தினத்தை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் ஆனந்த் அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி போட்டிருக்காங்க, அந்தோனி ராஜ் போட்டிருக்காங்க, மயிலை பட்டாபி வழக்கம் போல் அவருடைய பதிவு போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை ஸோ சண்முகசுத்திரம் வந்து இனிய கா ஞாயிறு நற்காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன் அப்படின்னு அவர் வந்து அன்பு அறிவிப்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாமுன்னி கேஎம் அவங்க வந்து குமணஞ்சாவடிலேருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிறவி என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்யாண சுந்தரம் என் அன்பு சென்னை தமிழ் பண்பலை வானொலி நிலையத்துக்கு காலை வணக்கம். இன்று ஒளிபரப்பான அருள்மணி மாலை மிகவும் அற்புதமாக இருந்தது. சரளா குழலில் வந்த அந்த பாடல் மிக அருமை. நாங்கள் உங்கள் ரசிகளாகிவிட்டோம். நீண்ட கால நேயர்கள் இப்பொழுது தெள்ள தெளிவாக கும்பகோணம் நிகழ்ச்சி ஓங்கி ஒழிக்கிறது. வாழ்த்துக்கள் வளர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலேருந்து கல்யாண சுந்தரம் செல்வரா.

நீ ஹரிணி, ஹீரா, பிரியா, மாரியம்மா, ஸ்ரீராம் இவங்கெல்லாம். அடுத்து ரங்கராஜன் சொல்லியிருக்காங்க, நடராஜன் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான தகவல்கள், உபயோகமாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரமா இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜ நகர்லேருந்து சூளை ரீஜா மனோகரன் வந்து எஸ்பிபி பாடிய ஐயப்பனின் நாதம் பாடலும், ஜெயச்சந்திரன் பாடிய ஆகாய மாளிகையில் பாடலும் எங்களை மெய்மறக்க செய்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள்மலை மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்ட பாடல் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நேரம் 7:10:50, இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும், விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது

0: வாளின் வருகளில் கங்கை மரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சட்டம். இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி.

ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400க்கும் அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆன்மீர்களே, இது சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேரம் 7:26. பொதுவாகவே இந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கவனம் சிதைந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் வந்து மாறும். அது எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரி பர்மனண்ட்டு ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். இப்போ டெம்பரவரி அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நாம் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை அடைய வேண்டும், அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாலையில் போகும்போது எந்த அளவுக்கு கவனம் முக்கியம், எதற்காகனா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக போனோம் அப்படின்னா சாலை விபத்துகள்லேருந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம், இல்லை சாலை விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்த்தாப்பில் வரவங்க ஒழுங்காக வரணும் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டாலும் கூட அந்த விஷயத்தை நடைமுறைக்கு பயன்படுத்த கொள்ளும் போது எடை வரக்கூடிய நிறைய இடையூறுகள் வரும். அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு முன்கூட்டியே பக்காவாக வந்து பிளான் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த முயற்சி அப்படிங்கிறது அது வெற்றியில் தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதனால் எல்லா முயற்சிகள் இருந்தாலும் சரி, அந்த செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சரி, இதில் கவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்போ தான் எல்லாத்துலேயும் நம்ம நல்லா சிறந்த விளங்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வெற்றியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை கூட பின்பற்றலாம் இல்லையா?

0: டிஎல் மகாராஜன் சொர்ணலதா குழுவினர் பாடி அந்த பாடலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு ரசித்தோம்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

நேரம் 7:45. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்தாச்சு வாழ்வில் வள்ளுவம் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் ஒரு குரல், அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற குரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்பு என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், நட்பியலில் வரக்கூடிய ஒரு குரல் நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குரல் பொதுவாகவே நட்பு பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதில் ஒரு முக்கியமான ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தீமை வந்தால் அதிலும் ஓர் நன்மை உண்டு, அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது அப்படின்றாங்க. நிறைய நேரங்களில் வந்து நம்ம வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கே வந்து ஐயோ இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள், தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு, அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது என்று சொல்கிறார். நாம் கேட்டது வாழ்வில் வள்ளுவம்.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
3: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
4: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
3: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
4: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
4: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
4: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
3: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் என்றும் போல் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நாளில் என்னைக்கு மாதிரி உங்களுக்காக உங்கள் விருப்பம், உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கடிதங்கள் வாயிலாக தேர்வு செய்த பாடல்களை விரும்பி கேட்கும் நேரம் இது.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், அதாவது எப்பவுமே வந்து பாடல் கேட்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த காலத்துல, கைக்குள்ளேயே இல்லையா, நினைத்த நேரத்தில் நினைத்த பாடலை நினைத்த இடத்தில் கேட்டு விடலாம். இருந்தாலும் கூட அஞ்சல் அட்டையில் நம்முடைய பெயரை எல்லாம் எழுதி அனுப்பிவிட்டு, நம்முடைய பெயர் என்று இந்த விவித் பாரதி தமிழில் இடம்பெறுமோ என்று ஏங்கி அந்த பாடலை கேட்க வேண்டும். அதில் தனி சுகம்தான், அந்த சுகம் நம்முடைய நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்மிலும் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை ரசிகர்களோடு நம்முடைய முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு சீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, தீநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்தி, ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, இவர்கள் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் டியூட். இந்த பாடலை சாய் அபய்சங்கர், ஜோனிதா காந்தி இணைந்து பாடியிருக்கிறார்கள். ஆதேஷ் கிருஷ்ணா இயற்றியிருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவரும் சாய் அபய்சங்கர் தான். இந்த இனிமையான பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. சாம் சிஎஸ் இசையமைத்திருக்க, மோகன் ராஜன் இயற்றியிருக்க, கபில் கபிலன் பாடியிருக்கும் இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, மாதவரம், திருவள்ளுவர் திரு, விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வின், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிருத்திகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜாசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, புரசைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், இதோ இவர்களோடு சேர்ந்து நாமும் ரசிப்போம்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நம்முடைய உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜிரவேல், பிரபாகரன், கங்காதரன், கிரீன் சிட்டி மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன், திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா இவர்களுடைய விருப்பத்தில் கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் பிளாஸ்ட். பாடியிருப்பவர் பென்னி தயாள், இயற்றியிருப்பவர் விவேக், இசை ரவி பன்சூர்.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கோம். இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களும் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்க என்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு நாம் பார்த்துட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்முடைய நேயர்கள் என்ன மாதிரியான பதிவுகளை எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா? டி நகர்லேருந்து ரங்கராஜன், அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள். அதில் எதையாவது ஒன்றை கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் ஒரு சின்ன போஸ்டர், ஒரு காஃபி கப்போட அனுப்பியிருக்காங்க, ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், பட்டாளம் அப்துல் ஜலீல், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், சென்னை சிவராமன் நாகராஜன், பர்வதவர்த்தினி, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் கிடையாதுங்க, சின்ன சின்ன போஸ்டர்ஸும் அனுப்பி நமக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பிரபாகரன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், வைத்தியநாதன், இவங்க வந்து எல்லாருமே நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, சூளை ரீஜா மனோகரன் வந்து ஒவ்வொரு திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நமக்கு ஒரு செம கிளாப்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்து பட்டாளம் அப்துல் ஜலீல், அவங்க வந்து எப்பொழுதும் போல தன்னுடைய ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. பழைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உங்கள் விருப்பம் பகுதி கடித மலர்கள் பழைய பாடல்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு, அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்னதோடு இல்லாமல் நமக்கு ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த காலை

வேலையில் வந்து அவங்களுடைய நேரத்திலிருந்து ஒரு சிறிய நேரம் இதற்கு ஒதுக்கி இவ்வளவு அழகாக சின்ன சின்ன போஸ்டர்ஸோட வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லும் பொழுது நமக்கும் கூட அது ஒரு உற்சாகத்தை அளிக்கிறது. எவ்வளவு தூரம் நம்முடைய நேயர்கள் நம்முடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. சரி, அடுத்த பாடல் உங்கள் விருப்பம், தொடருவோமா? தீட்டாளம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமாப்ரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக இடம்பெறுகிற பாடல் தசரா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. அனிருத் ரவிச்சந்தர் தி இணைந்து பாடியிருக்க, முத்தமிழ் இயற்றியிருக்க, சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமது, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், மதுரை மணிநகரம், சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவர்களுக்காக இடம்பெறுகிற பாடல் மாறா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3. இதை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்மிலும் கேட்டு நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் குணரம்பாக்கம் முருகன் கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்கிரிசாமி ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன் ரத்யாதேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன் ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ் மல்லிகா, பணப்பாக்கம் அரசன் ஆண்டாள், சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால் ருக்கு, குணரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள். இவர்களது விருப்பத்தில் ஒலிக்கிறது அடுத்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முதல் நீ முடிவும் நீ. சித் ஸ்ரீராம் பாடியிருக்க, தாமரை இயற்றியிருக்க, தர்புகா சிவா இசையமைப்பில். இதோ

ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அந்தந்த காலகட்டத்தின் பாடல்கள் பிரபலமாக இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பாடல்கள் பலருக்கு பிடித்தமான பாடல்களாக இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியும் நாம் கேட்டுட்ருக்கிற இந்த உங்கள் விருப்பத்தில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்தெல்லாம் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். மிக சமீபத்தில் அல்லது சமீபத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. சரி, இப்படி பாடல்கள் கேட்கும் பொழுது இதுவும் ஒரு வகையான சுகம்தான். இந்த பாடல்கள் பிடித்தவர்கள் நிச்சயமாக இந்த பாடல்களை எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே தான் அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்க. அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் இடம்பெறுகிறது? செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா மணிகண்டன், மதுரவாயல் மதுர நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நாஃபிசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்ஹெச் ரோடு பகதூர் பாய், ராஃபி பாய், இவர்களுடைய விருப்பத்தில் நாம் கேட்க இருக்கிற பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கல்யாணி நாயர் அனந்து இணைந்து பாடியிருக்க, யுக பாரதி இயற்றியிருக்க, சியான் ரோல்டான் இசையமைப்பில்.

இப்பொழுது நாம உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து கலக்கல் அரங்கம், அதாவது இது வந்து ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொன்னா கூட இதிலும் பாடல்களை ரசிப்பதற்கான ஒரு நேரமாகவே நாம் மாற்றிட்டு இருக்கோம். கடந்த வாரம் கூட அப்படித்தான் சில பாடல் வரிகளை உங்களுக்காக வார்த்தைகளை இடம் மாற்றி என்ன பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருந்தது கடந்த முறை நாம் சந்தித்த பொழுது. நிச்சயமாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ரசிச்சிங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு பாடலை ரசிப்பதற்கான நேரமாகத்தான் அந்த 9 மணி கலக்கல் அரங்கம் இருக்கப் போகிறது. எப்படின்னா 90களின் பாடல்கள், அதாவது 1990 99 வரை இந்த காலகட்டத்திலான பாடல்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த வரிகளை ரசித்திருக்கிறீர்கள் என்று நமக்கெல்லாம் சொல்லப்போகிறது. அந்த பாடல் வரிகளை மாற்றியெல்லாம் தரதில்லைங்க, ஆனால் ஏதாவது இடையிலிருந்து ஒரு 2 வரி அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அந்த வரிகளை கொண்டு என்ன பாடல் அது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? நிலையத்தில் நேரம் 8:45

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே.

0: பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நம்முடைய நேயர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்களுடைய பதிவுகள்லாம் பதிவு செய்துட்ருக்காங்க. சிலருடைய பதிவுகளை நாம் பார்த்துட்டு வந்துடலாம். வேலூர் காங்கேயநல்லூரிலிருந்து ராஜேஸ்வரி கணேசன், கூடுவாஞ்சேரி சி கனகராஜ், விச்சூர் ராஜி ராஜ்குமார் இவங்கள்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், கலக்கலரங்கம் அதை கண்டிப்பாக எடுக்கவும், பேசியவர்கள் பல பெயர்களில் பல ஊர்களை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள், முகநூலில் தந்து விடுங்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பெயரை போட்டு இவங்க கூடலாம் சேர்ந்து இன்றைக்கி நான் எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஒரு நல்ல பூங்கொத்து அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், நடராஜன், சுப்பையா, புத்தகரம் வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாப்ஸும் அனுப்பியிருக்காங்க நடராஜன் சுப்பையா. வீரராகவன் நமக்கு வந்து அருமையான பாடலுடன் கோர்வையாக தந்து ஆனந்தமடைய செய்கிறது, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ரமணி ஆனந்தனும் அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஒரு சின்ன போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியகோடி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து நமக்கு நல்ல சின்ன சின்ன போஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க. புதுகேசாவரம் வஜ்ரவேலு, தசரா திரைப்படத்தில் மைனர் வேட்டி கட்டி இந்த பாடல் தந்ததற்கு நன்றி, எங்கள் பெயர் இடம்பெறாவிட்டாலும் இந்த பாடல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் மீண்டும் எல்லோருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சு பிள்ளை, பிரகாஷ் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் வந்து சின்ன திருப்பதியிலிருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், உங்கள் விருப்பம் பகுதி நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல்களின் அணிவரிசை அபாரம்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லா விருப்ப பாடல்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வரும் அறிவிப்பாளருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோபன், அதே மாதிரி ஸ்ரீ பூவராகவன் அவங்க வந்து படியூரில், காங்கேயம் படியூரில் இருந்து நமக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சாந்தி ரமேஷ், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, புதுகேசாவரம் வஜ்ரவேலு இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், முதலும் நீ முடிவும் நீ இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன், அதே மாதிரி திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் இவங்க எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் அருமை, பாடல் அழகா, தாங்கள் உச்சரிப்பு அழகா என்று எங்களுக்கு புரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிங்க. ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி, புத்தம்பிதிய பாடல்கள் உங்கள் விருப்பத்தில் கேட்பது ஆனந்தம்னு சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்க வந்து எல்லா பாடலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், சகோதரி நீங்கள் வந்தால் மட்டுமே உங்கள் விருப்ப பகுதியில் பதிவுகளை படிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே படிக்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நிலையத்தில் நேரம் 8:50, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்கள் விருப்பம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
0: உங்கள் விருப்பம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு அடுத்து நம்முடைய எந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. சென்னை அம்பத்தூர் ராணி, திருமழிசை ஜெகந்நாதபுரம் டி சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா, எழிலோவியா, வீரபாண்டி ஆர் ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லட்சுமி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட் பி கித்தீஸ்வரன், கீர்த்தீஸ்வரன், பிருத்திகா, பெரவள்ளூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர் இவங்க விரும்பி கேட்ட பாடல் ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து டி ஆர் சிலம்பரசன், ரோஷினி, தமன் பாடியிருக்க, யுகபாரதி இயற்றியிருக்க, தமன் இசையமைத்திருக்கிற பாடல்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல், அதாவது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல், கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையாறு சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாயிஸ் ரோடு கிருஷ்ணாம்பாள், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியாஸ்ரீ, அச்சரப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ, இலக்கியா, பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோணி, மர்சி, ஜெர்லின், இவர்களுடைய விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கப் போகிறோம் அப்படின்னா, ரோமியோ திரைப்பட பாடல். பாரத் தனசேகர் பாடியிருக்க, விஜய் ஆண்டனி இயற்றியிருக்க, பாரத் தனசேகர் அவரே இசையும் அமைத்திருக்கிறார். இதோ

உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, வானொலி வாயிலாக இல்லைன்னா மொபைலில் கேட்டுட்டு இருந்த அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைய உங்கள் விருப்பத்தை இனிதே நிறைவு செய்கிறோம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 9:30.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53. இந்த எண் ஆண் நேயர்கள் பங்கேற்க வேண்டிய எண். அடுத்த எண் 2838

0: 9871 இந்த எண் பெண் நேயர்கள் பங்கேற்க வேண்டிய எண். நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு பாடல் வரியை நாங்கள் தருவோம். அந்த பாடல் வரிகளிலிருந்து அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் லைனில் வந்தோடனே நாங்கள் உங்களுக்காக கேள்வி கேட்போம். தயாராக இருங்கள், நீங்கள் லைனில் வாங்க. சரியா?
1: நாங்கள் சுபா பேசுகிறோம்.
2: நாங்கள் சுபா பேசுகிறோம்.
1: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில்
2: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கேளுங்க, ரசிங்க.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: இஸ்மாயில் சார், உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். அதாவது இன்றைக்கான பாடல் வரிகள், அதாவது நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல்கள் எல்லாமே 1990-99 வரையிலான காலகட்டத்தில் இடம்பெற்ற பாடல்கள். இன்றைக்கி ஒரு இது என்னென்னா, இசையமைப்பாளர் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், முக்கியமாக இவங்க பாடல்கள் இடம்பெறவில்லை நம்முடைய நிகழ்ச்சியில். அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது சுலபமாக இருக்கும். சரியா, பாடல் வரிகள் சொல்லட்டுமா? இது கையில் கட்டிய தாலி, பலர் கழுத்தில் உள்ளது போலி, இந்த குறுகிய வட்டம் இனி சரிவருமா? இது கையில் கட்டிய தாலி, பலர் கேட்ட பாட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம். நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என்ன
0: பாட்டு?
4: பாடாமல்
0: பாருங்க, நம்ம வந்து பாடகராகவும் ஆயிட்டோம் எல்லாரும். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா எல்லாம் தேவையில்லை, நம்மளே பாடிடலாம். சரியா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு இது வந்து நம்ம குறிப்பு சொல்லியிருந்தது இளையராஜா அல்லது ஏஆர் ரஹ்மான், இந்த இசையமைப்பாளர்கள் அல்லாத இசையமைப்பாளர்னு சொன்னோம். அப்போ அந்த கம்போசரையும் சொன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக அந்த பாடலை கேட்டுடலாமா? நன்றி, அவ்வளவுதாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருப்பது வைரமுத்துவின் பாடல் வரிகளில் மரகதமணியின் இசையமைப்பில் ஜாதிமல்லி திரைப்பட பாடல்.

0: இந்த பாடல்கள்லாம் 90களில் நிச்சயமாக நாம் கேட்டு ரசிச்சிருப்போம். இன்றைக்கும் கூட கேட்டு ரசிக்கக்கூடிய வகையிலான பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண் நேயர்கள் 2952-0853 இந்த எண்ணிலும், பெண் நேயர்கள் 2838-9871 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சரி, நம்முடைய அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, நீங்க வந்து ஐயா, நீங்க வந்து உங்களுடைய வானொலியின் ஒலி அளவை முழுமையா கம்மி பண்ணிக்கங்க.
1: குறைச்சிட்டீங்களா?
0: ஓகே, இப்ப நான் உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: என் மனசு ஒரு ராகத்துல தினம் பாடி பாடி மேல பறக்குது, நீ விலகும் அந்த நேரத்துல உன்னை தேடி தேடி தானே கிறங்குது.
1: தெரியல,
0: பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்கலாமா? நீங்க வாங்கங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் தெரியலை அப்படின்னு வச்சுக்கங்களேன், க்ளூ தரலாமே, என்னாச்சு, அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க. க்ளூ தரலாம் கண்டிப்பா, சரியா? ஆகையினால நம்முடைய நேயர்கள்லாம் வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான க்ளூவும் தரலாம், அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்ப்போமா? நம்முடைய நேயர்கள் ஏன் வந்து க்ளூ தரும்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கலையா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: சென்னை கே கே நகர்ல இருந்து அசோகன்.
0: அசோகன் ஐயா, பாட்டை கேட்டீங்களா?
1: பாட்டு கேட்டீங்க,
0: க்ளூ தரட்டுமா? ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கலாமான்னு பாக்கலாம்.
1: இளையராஜாவும்
0: அவங்களும் கிடையாது. இப்போ மத்த இப்ப நான் இசையமைப்பாளர் யாருன்னே உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவா இசையமைச்சிருக்காங்க இந்த பாட்டை. இந்த படத்தில் வந்து நிறைய பெரிய நடிகர்கள்னு சொல்ல முடியாது, நடிகை தான் கொஞ்சம் முக்கியமாக இதில் நடிச்சிருப்பாங்க, அவங்க அறியப்படுகிற நடிகை
1: தான்.
0: தெரியலை இல்லையா? சரி, பரவாயில்லைங்க, அடுத்த முறை உங்களுக்காக எந்த காலகட்டம் வேணும்னு சொல்லுங்கள், அது மாதிரி வழங்கிடுவோம். நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, கும்பகோணத்திலிருந்து பி மீனாட்சி பேசுகிறேன்.
0: கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி அம்மா, கேட்டிங்களாம்மா?
1: சொல்லுங்க.
0: பாட்டு வரிய கேட்டிங்களா நீங்க?
1: சொல்லுங்களா?
0: சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியெல்லாம்? என் மனசு ஒரு ராகத்துல தினம் பாடி பாடி மேல பறக்குது, நீ விலகும் அந்த நேரத்துல உன்னை தேடி தேடித்தானே கிறங்குது. அது வந்து ஆரம்ப வரி இல்லையா நீங்க பாடுவது? நான் இப்ப சொல்றது வந்து பாடலினுடைய இடையில் வருகிற. என் மனசு ஒரு ராகத்துல தினம் பாடி பாடி மேலே பறக்குது, நீ விலகும் அந்த நேரத்துல உன்னை தேடி தேடி தானே கிறங்குது. பரவாயில்லைங்க, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: கேக்குதாங்க? யாருங்க பேசுறீங்க? ரங்கராஜன் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு
2: இது? படம் சோலையம்மாள்.
0: சரி, ஆனா இந்த பாட்டை நீங்களாக கண்டுபிடிச்சீங்களா இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சீங்களா? பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. இருந்தாலும் அந்த பாடலை நீங்க, அதான் நம்முடைய நேயர்கள்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட், சோலையம்மா திரைப்பட பாடல். நன்றி பங்கேற்றதற்கு. அவ்வளவுதாங்க. அதாவது பாடல்கள், பாடல் பிரியர்கள் இல்லை என்றால் பாடல் கேட்பதையே, அதாவது என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் பாடல் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிற வேலையுடைய அந்த ஒரு சுமை தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் எந்த வரியை கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய நேயரை போல சோலையம்மா திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது அடுத்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருப்பது. கஸ்தூரி ராஜா இயற்றியிருக்கும் பாடல், தேவாவின் இசையமைப்பில்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடம் மட்டுமா செய்தாங்க, நடிக்கவே செய்துட்டாங்க இல்லை குரலால். நம்முடைய நேயர்கள் அவங்க சில பதிவுகளையும் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா நிறைய பதிவுகள் வந்துட்டு இருக்கு. கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா இவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நாங்கள் பாட்டெல்லாம் கேட்பதற்கு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம்னு, இதெல்லாம் வந்து போன ஒரு மணி நேரத்திற்கான பதிவுகள். கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோலம், ஏழு கிணறு அபுதாஹிர், தீட்டாளம் டிசி ராஜேஷ், பெங்களூர் குப்பநத்தம் ராமு, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க நிறைய போஸ்டர்ஸ் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்தது பட்டுக்கோட்டை சுபாஷ், அவங்க வந்து எங்களுக்கு இப்பொழுதுதான் உங்களால் வானொலி ஒலிபரப்பு கேட்கிறது, மிக அருமை, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி, அவங்க வந்து ஒரு நேயர்களே பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க, நீங்கள் இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே முருகன் பெருமாள், அதுக்கடுத்தது நண்பன் ஷா, இவங்க எல்லாரும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நண்பன் ஷா அவங்க வந்து எங்கள் வீட்டிலும் எஃப்எம் எடுக்குது, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பே முருகன் பெருமாள், அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நமக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரிசை நா முத்துக்குமரன், அருள்குமரன் இவங்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அருள்குமரன் வந்து ஒட்டுடன்பட்டி அங்கே தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலாஷண்முகம் ஜீவானந்தம் அவங்களும் நமக்கு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி முள்ளக்காடு பாபு அவங்களும் அனுப்பியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் வணக்கம் வாழ்த்துக்கள். சுபாஷ் அவங்க கலக்கல் அரங்கம் கலக்கல் அப்படின்னு பட்டுக்கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, நானும் தொடர்ந்து உங்கள் இசை பயணத்தோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், கலக்கல் அரங்கம் புதிர்கள் மற்றும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜி செல்வகுமார் கே எம் கார்டன்ல இருந்து வணக்கம் வாழ்த்துக்கள். பிரபாகரன் அவங்க வந்து பாட்டு புதருடன் வலம் வரும் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம நேயர்கள்லாம் வந்து கேட்டுருக்கிறது மட்டும் கிடையாது, கலந்துகிட்டும் இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்தது யாரு நம்ம கூட கலந்துக்க போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். கலக்கல அரங்கத்தில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான பாட்டெல்லாம் சொல்லலாமா? கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி? கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு பாட்டு தெரியும், இருந்தாலும் இது ரொம்ப சுலபமான பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. சரியா?
1: தெரிய மாட்டேன்.
0: அப்படியா, தெரியலையா? பரவாயில்ல, இதை கேட்டு பாக்குறீங்களா?
1: பாக்குறேன் மேடம்.
0: ஒரு பாடல் பாட வந்தவள்

0: உன் பாடலாகிறேன். விதி மாறலாம், உன் பாடலில் ஸ்ருதி மாறக்கூடுமா? மீண்டும் சொல்கிறேன், ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம், உன் பாடலின் ஸ்ருதி மாறக்கூடுமா? எனக்கு தெரியும், குளூ தரட்டுமா? குளூ தரேன், நோ ப்ராப்ளம். இந்த படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப சுலபமான குளூ.
1: கேளடி கண்மணியா பாட்டு பாட
0: நீங்க எல்லா பாட்டையும் சொல்லிடுவீங்க போலவே அவரோட. பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டு பாப்போமா? நன்றிங்க. வணக்கம், வித் பாரதி தமிழ். அடடா, என்னாச்சு, வந்துட்டு லைன் கட் ஆயிடுச்சு. வணக்கம், வித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கடையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, பாட்டு தெரியுமா?
2: இன்னொரு வாட்டி அந்த வரிகள் சொல்லுங்க மேம்.
0: ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம், உன் பாடலின் ஸ்ருதி மாறக்கூடுமா?
2: மேம், இது எஸ்பிபி சார்னுடைய பாடல்.
0: ஆமாங்க.
2: வேற ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
0: நான் ஏற்கனவே க்ளூ கொடுத்துட்டேன். நான் நிறைய க்ளூ கொடுத்தேன் சொல்லுங்களேன், வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிடு கிடு கிடுன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு க்ளூ தான்
2: நீங்க வச்சத வச்சு நான் சொல்றேன். இதோ இதோ என் பல்லவி ஒரே ராகம்.
0: அந்த பாட்டு தானா?
2: பாலசுப்ரமணியம்
0: நடித்த திரைப்படமும் கூட இது. நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பர்பா, நன்றி
2: நன்றி.
0: அவ்வளவுதாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் நடித்த திரைப்படம் 1990கள் அப்படின்னா நமக்கு சில படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும். அதில் முக்கியமாக ஞாபகத்திற்கு வர வேண்டிய திரைப்படம் சிகரம். அவர் நடித்தது மட்டும் கிடையாது, இசையமைத்திருக்கிறார். ஏன் நான் அந்த க்ளூவை கொடுத்தேன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சில இசையமைப்பாளர்கள், சில இசை அமைச்சவங்க, ஒரு சில பாடல்களுக்கு இசையமைச்சவங்க மட்டும்தான் நாம் இன்னைக்கு ஓரளவு ஒளிபரப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இரண்டு இசையமைப்பாளர்களை தவிர பிற இசையமைப்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அப்போ கண்டிப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம் நடித்தது. அப்போ நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் இசையமைப்பில் வெளிவந்த பாடல் இது. சிகரம் திரைப்படத்திலிருந்து அவருடன் சித்ரா இணைந்து பாடியிருக்க வைரமுத்துவின் பாடல் வரிகளுடன் இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நான் வேலைக்கு போயிட்டுறேன்.
1: சரிப்பா பத்ரோ. ஆமா, எதுல போற?
2: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க.
3: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 9:32 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது, பங்கேற்றும் ரசித்துக் கொண்டிருப்பது, கலக்கல் அரங்கம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய கலக்கரங்கத்தின் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: இந்திரா காந்தி சாலையிலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் சார், இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: இல்ல, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
2: இல்ல மேடம், இப்பதான் பேசலாம்.
1: இன்னைக்கு தான் முதன் முறையாக பேசியிருக்கீங்களா?
2: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறோம்.
1: எங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டு.
1: பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: அருமையா இருக்கு மேடம்.
1: சூப்பர்.
2: காலைல வெச்சோம்னா 7 மணிலிருந்து வைப்போம், நைட்டு 11 மணிக்கு ஓடும் மேடம்.
1: சூப்பர். உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? இன்னைக்கு வந்து எப்படி நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்றும் இல்லை, பாடல் வரிகள் தரோம், நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும். 1990களின் பாடல்கள், சரியா?
2: கொடுங்க மேடம்.
1: என்ன சொல்லலாம்? ஏதோ உளறி மனம் ஈர்க்கும் மழலை, அதன் பேச்சில் இனிமை இல்லையா? பேசா மழலை அது பேசும் மொழியை அதன் தாயும் அறிவதில்லையா? இன்னொரு முறை சொல்றேன். ஏதோ உளறி மனம் ஈர்க்கும் மழலை, அதன் பேச்சில் இனிமை இல்லையா? பேசா மழலை அது பேசும் மொழியை அதன் தாயும் அறிவதில்லையா?
2: ஒரு குழு குடும்பம்.
1: இது குழு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களே, அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுவேன். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து நான் க்ளூ தரதை விட இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து உண்மையில் இல்லை, இது ஒரு வித்தியாசமான படங்க. ஆனால் அது வந்து என்ன சொல்ல, அந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். நல்ல ரீச் இருந்தது அந்த படத்துக்கு. அது ஒரு, ஆனால் பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது அந்த படத்தில். நான் அந்த வரிகளை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வரிகளையும் நீங்கள் அந்த கதையையும் கனெக்ட் பண்ணாலே ஓரளவு வரும். குழந்தைய வச்சு கிடையாது, அதில் வந்திருக்கு பாருங்களேன். ஏதோ உளறி மனம் ஈர்க்கும் மழலை, அதன் பேச்சில் இனிமை இல்லையா? பேசா மழலை அது பேசும் மொழியை அதன் தாயும் அறிவதில்லையா? இதில் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் அந்த படத்தினுடைய கரு. பரவாயில்ல, இது நிறைய க்ளூ கொடுத்துட்டேன் நான் உண்மையில. அந்த பாடல் வரியே நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, அந்த கதையில் இந்த இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அந்த கதை ஞாபகம் வந்தால் பாட்டு வந்துடும். பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி நீங்கள் முதன் முறையாக பங்கேற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நாள்தோறும் பங்கேற்க முயற்சி செய்யுங்க. சரிங்க, இதில் வந்து ஹீரோ வந்து, நான் இதை சொல்லிட்டேன்னா நீங்கள் பாட்டை சொல்லிடுவீங்களே. இதில் வந்து ஹீரோ வந்து பேச முடியாத மாதிரி நடிப்பாங்க, தன்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நடிப்பாங்க. இதுக்கு மேலே குழு கிடையாது. நோ.
2: செல்லம்மை படமா மேடம்?
1: இல்லை, அதெல்லாம் எந்த வருஷம், நான் வந்து 1990கள் சொல்லியிருக்கேன். சரியா? பரவாயில்லைங்க, இருந்தாலும் நீங்கள் பங்கேற்றதற்கு நன்றி. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? கேட்டீங்களாம்மா இந்த பாடல் வரிகளை?
3: பாடல் வரி கேட்டம்மா.
1: ஆனா உங்களுக்கு 1990கள் படம் எல்லாம் தெரியுமாம்மா? அதான் பரவாயில்ல, நீங்க அடுத்த முறை உங்களுக்காக பழைய பாடல் வழங்கும் போது பங்கேற்கலாமாம்மா. சரியாம்மா, ரொம்ப நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யாரு பேசுறீங்க?
4: இனிய உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் ஐயா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா எங்களோட?
4: இல்லம்மா, இதுதான் நிலையத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட் அந்த தமிழோசை எனக்கு

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: நெக்ஸ்ட் நேயரம் இப்பதான் முதல் முதல்ல வர்றோம்.
1: சந்தோஷம் சந்தோஷம். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: அப்பப்ப கேப்பமா, நான் அதிகமா கேட்கக்கூடிய வானொலி வந்து இலங்கைக்கு பிறகு காரைக்கால் எனக்கு பக்கத்துல.
1: சரி, இனிமேல் நீங்க வந்து விவித் பாரதி தமிழ் அதையும் கேளுங்க. சரியா கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரியா? ஏதோ உளறி மனம் ஈர்க்கும் மழலை, அதன் பேச்சில் இனிமை இல்லையா? பேசா மழலை அது பேசும் மொழியை அதன் தாயும் அறிவதில்லையா?
0: அருமையான வரிகள், அருமையான
1: அருமையான வரிகள். அதனாலதான் அந்த வரிகளை நாம தேர்ந்தெடுத்தோம்.
0: அருமையான வரிகள், ஒரு தாயினுடைய குழந்தையினுடைய கொடுக்குறீங்க, ரொம்ப அருமை.
1: ஆனா பாடல் தாய் குழந்தை பற்றிய பாடல் கிடையாது. சரியா? பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோம். என்ன என்னையா?
0: இது பழைய பாடல்களா?
1: 90கள், 1990 99 வரையிலான அந்த காலகட்டத்து பாடல்கள்.
0: 90
1: பங்கேற்றதற்கு நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யாரு பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்துமா? உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா கம்மி பண்ணிக்கணும். இது எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. சொல்லுங்க, இது என்ன பாடல்னு உங்களுக்கு தெரியுமா?
2: இது வந்து சொல்லாமலே தானே மேடம் இந்த படம்.
1: என்ன பாடல்? பாட்டு தான் தெரியலையா? இருந்தாலும் படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். பாட்டு இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு வந்துருவோமா? நன்றி பங்கேற்றதற்கு. நேர்கள் வரும்பொழுது உங்களுடைய வானொலியின் ஒளி அளவை முழுமையா குறைச்சுக்கணும், இல்லைனா அது எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, கேக்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: காலை வணக்கம் சகோதரி.
1: சொல்லுங்க ஐயா, யாரு பேசுறீங்க?
3: மாதவரத்துல இருந்து பேஸ்புக் பேசுறேன், வீரராகவ.
1: சொல்லுங்க, இது என்ன பாட்டு?
3: சொல்லாமலே இந்த படத்துல இந்த நடிச்ச படம் பாடல் அது. அது என்ன கேட்டீங்க அடுத்த கேள்வி?
1: அடுத்த கேள்வி எல்லாம் இல்ல, அது என்ன பாட்டுன்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
3: பாட்டு கேட்டீங்களா? இந்த தாய் இப்ப தாயும் குழந்தையும் இணைச்சு ஒரு கற்பனை பாட்டு மாதிரி.
1: நீங்க பாடல் சொல்லணும். இருந்தாலும் பங்கேற்றதற்கு நன்றி.
3: குடுத்துட்டேனே,
1: க்ளூ குடுத்தேனே, அதனாலதான் நீங்க வந்து அந்த படத்தையே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த க்ளூல இருந்துதான் படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா பாட்டுக்கும் க்ளூ தர்றது ரொம்ப கஷ்டங்க.
3: எடுத்துக்க வேண்டாம்.
1: நிச்சயமா, நல்லா சொன்னீங்க, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ,
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: காலை வணக்கம்மா.
1: வணக்கம், யாரியா பேசுறீங்க?
4: நந்திபாக கோபாலகிருஷ்ணம்மா.
1: சொல்லுங்க, பாட்டு என்ன பாட்டு தெரிஞ்சுதா?
4: அதாம்மா, சொல்லாமலே பாட்டு. படம்
1: சொல்லாமலே பாட்டு என்ன?
4: ஆமா,
1: பாட்டு தெரியுமா? பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி. நம்முடைய நேயர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறோம், 2952508533 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், அடுத்த எண் 2838987 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: மேடம், சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
1: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு?
5: அது லிவிங்ஸ்டன் பாடுவார் மேடம். அந்த பாட்டுதான் அவர் உண்மையான பண்ணி பாடுவேன்.
1: இல்லையே,
5: ரொம்ப நேரமா லைன் போட்டு,
1: ரொம்ப நேரமா லைனை போட்டுச்சிங்க. பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோம். நன்றி,
5: நன்றி மேடம்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடரா, வந்துட்டு ஏன் கட் பண்ணிட்டாங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
6: ஹலோ,
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
6: குமரன்.

0: ஏதோ உளறி மனம் ஈர்க்கும் மழலை அதன் பேச்சில் இனிமை இல்லையா? பேசா மழலை அது பேசும் மொழியை அதன் தாயும் அறிவதில்லையா? இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல,
1: அடுத்து
0: இல்லையே இல்லையே. இது வந்து 1990 to 1999 வரைக்கும் இடைப்பட்ட காலத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பரவாயில்ல, அடுத்த முறை பங்கேற்கிறீங்களா ஐயா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. நீங்க லைன்ல வந்துட்டு இப்படி பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இல்லை. வணக்கம் விவித் பாரதி தமிழ், உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். முதல்ல வானொலி வால்யூம் கம்மி பண்ணுங்க. அம்மா, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. கம்மி பண்ணாம பேச சொல்லுங்கம்மா. யாரு பேசுறீங்க? உஷாமா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க நிகழ்ச்சிகள்லாம் கேக்குறீங்களா?
2: எனக்கு அதான் மேடம் வேலையா, நைட்டு காலைல போட்டுனா நைட் தான் மேடம் நிப்பாட்டுவேன்.
0: பாத்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம்.
0: சூப்பர்மா,
2: ஹாப்பியா இருக்கு மேடம்.
0: சூப்பர்மா, உங்களுக்கு எந்த காலகட்டத்து பாடல்கள் எல்லாம் பிடிக்கும்?
2: எனக்கு நான் வந்து 87ல பிறந்தேன் மேடம்.
0: ஆகையினால உங்களுக்கு 90 பாட்டு தான் பிடிக்கும், கரெக்டா இல்லையா?
2: மேடம்,
0: 90 அதுக்கு பிறகு இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: சந்தோஷம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாடல் தெரிஞ்சிருக்கணுமே, தெரியுமா? நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து நீங்க பங்கேற்கணும், சரியா?
2: ரொம்ப நன்றி.
0: இன்னைக்கு உங்க கூட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: மேடம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி இருந்து வெங்கடேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா நம்ம கூட?
3: நான் வந்து மேடம் இது ஓகே ஹோட்டல் தான் மேடம் பேசி.
0: பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நிறைய புது நேயர்கள் வந்திருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க, இது என்ன பாட்டு
3: மேடம்? ஒரு 10 நாளா கேக்குது மேடம்.
0: சூப்பர் சூப்பர், என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
3: அலகேல ரெண்டு பாட்டு மேடம், இன்னொரு பாட்டு வந்து சொல்லு சொல்லு
0: கரெக்ட்
3: சொல்லி தரும் பாடம் சொல்லு பாட்டு மேடம்.
0: உங்களுக்கு பாட தெரியுமா? எனக்கும் வருத்தமா இருந்தது, பாட்டு பாட்டை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரே வருத்தம். நீங்க சொல்லிட்டீங்க, கேட்டுருவோமா அந்த
3: பாட்டை?
0: பாத்தீங்களா, ஆனா உண்மைய சொல்லிட்டீங்க, நன்றி. அதுல ஒண்ணும் இல்ல. சரி, ஆனா நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இசையமைப்பாளர்கள் வந்து இளையராஜா அல்லது ஏஆர் ரஹ்மான், இவங்களை தவிர மற்ற இசையமைப்பாளர்கள்னு சொல்லியிருந்தோம். இந்த இசையமைப்பாளர் யாரு? இந்த இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்களா? பாபி. ஆமா ஆமா, பேரே புதுசா இருக்கு, பாபி. அவர் இசையமைத்த பாடல், நன்றி நன்றி, சந்தோஷம். இப்போ வந்து இந்த பாடல் இசை வந்து பாபி, அவரும் பாடியிருக்காரு சித்ராவோடு இணைந்து. வாசன் இயற்றிய பாடல் இது, சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து. கேட்டுருவோமா?
4: நடராஜ், இங்க பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வரேன், ஓகே? எங்கே ரோஜா சொல்லு. சரி, வானம். வெரி குட். இப்போ சொல்லு சொல்லு சொன்னத சொல்லு, எங்கே பாடு? அப்படிதான் சொல்லு.

0: இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே அழகாக பங்கேற்றுட்ருக்காங்க. அதுவும் ஒரு நேயர் வந்து பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகி எல்லாரும் சொல்லலை, நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்து தாங்க சொன்னேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லாங்க. அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம இந்த பாடல்கள் வந்து அரிதாக கேட்கிறோமோ இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தோணுச்சு. ஆகையினால தான் இப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். ஆகையினால நம்ம தேடி பார்த்துவோம், இந்த பாடல் ரொம்ப நாளாச்சே கேட்டு அப்படின்னு அதை தேடி பார்த்து தெரிந்து கொள்வதெல்லாம் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை இல்லையா. சரி, அடுத்து நம்முடைய நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்மா, நான் முதல் நேயருமா, நம்ம பண்பலைக்கு. நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசு தாலுக்கா 36 வடவேலிருந்து மதி அழகன் பேசுறேம்மா. நான் ரேடியோட வானொலி பிரியருமா. நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்குமா.
0: நன்றி ஐயா. மதி அழகன் ஐயா,
1: பழைய ஆளுமா, பழைய அப்போ உள்ள ஆகாசவாணி கேட்டுருக்காங்க. இந்த மியூசிக்ல போல எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு பிடிச்சிருக்குமா.
0: சூப்பர். உங்களுக்கு எந்த காலகட்டத்து பாடல்கள் பிடிக்கும்?
1: எனக்கெல்லாம் பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்.
0: பழைய பாட்டுனா 60-ஆ 70-ஆ 80-ஆ?
1: ஆமா ஆமா ஆமா, அந்த பாட்டு தான் எனக்கு எல்லாம் பிடிக்கும். நீங்க ஒளிபரப்பீங்க, எனக்கு கேட்கும் போது எனக்கு ஒரு புத்துணர்வா ஏற்படும். நான் டைலரா இருக்கேன், டைலர் கடை வச்சிருக்கேன்.
0: சூப்பர்.
1: நம்ம பண்பலை வந்து கும்பகோணம் தெளிவா எடுக்குது.

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம் நீங்க பங்கேற்றதுல. சரி, உங்களுக்கான வரிகள் சொல்லலாமா?
1: வேணாமா, நீங்க அத்தையே வாய்ப்புடுங்க, எனக்கு தொண்ணூறு பாட்டு தெரியாதுமா.
0: நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? ராமானுஜம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? பாடல் வரிகள் சொல்லட்டுமா? தாய் போலவே உன்னை நானும் சீராட்டுவேன், தேன் போல தேன் போல என் சொந்தமும் உன் பந்தமும் என்னாலும் நீங்காது. தாய் போலவே உன்னை நானும் சீராட்டுவேன், தேன் போலே தேன் போலே என் சொந்தமும் உன் பந்தமும் என்னாலும் நீங்காது. இது ஒரு பிரபலமான பாடல். இந்த படத்தில் மற்ற பாடல்கள் எவ்வளவு பிரபலம்னு தெரியலை, ஆனால் இந்த பாடல் பிரபலமான பாடல். பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா ஐயா? நன்றி
2: மேடம்.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க? முதன்முறையா பங்கேற்கிறீங்களா? சூப்பர். அப்ப கேட்டுட்டு இருக்கீங்க முடியும் போதெல்லாம் இல்ல?
3: எப்போதும் கேட்டுட்டு இருக்கு.
0: சூப்பர். உங்களுக்கான பாடல் வரிகள்
3: இருக்கு
0: என்னங்க?
3: ரொம்ப தெளிவா இருக்கு.
0: சந்தோஷம். உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லிடலாமா? என்னங்க இது, நம்ம நேயர்கள்லாம் வந்துட்டு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுங்கறீங்க. சரி, இன்னும் ஒரு நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? வெங்கடேசன் ஐயா, நீங்க பாடல் வரி கேட்டீங்களா? சொல்லட்டுமா? தாய் போலவே உன்னை நானும் சீராட்டுவேன், தேன் போலே தேன் போலே என் சொந்தமும் உன் பந்தமும் என்னாலும் நீங்காது.
4: என்னங்க
0: இதுல பெரிய ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க, இதுல பெரிய அளவிலான ஹீரோக்கள் எல்லாம் யாருமே கிடையாது. உங்களுக்கு ஹீரோ பேர் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படியா, சரி நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: காலையில் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபாலம்மா.
0: கோபால் ஐயா, நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
5: என்ன திருப்பி சொல்லுங்கம்மா.
0: திருப்பி சொல்லணுமா? சரி சொல்லிருவோமா? ஓகே
5: சொல்லுமா.
0: தாய் போலவே உன்னை நானும் சீராட்டுவேன், தேன் போலே தேன் போலே என் சொந்தமும் உன் பந்தமும் என்னாலும் நீங்காது.
5: எந்த காலத்து பாட்டுமா?
0: 1990 சொல்லிடலாமே. பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது, செல்வா, நடிகர் செல்வா, ரஞ்சிதா, பாண்டியன், விஜி. பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்போமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமநல்லி பஞ்சாயத்து தாசனமட்டிலிருந்து சித்தன்.
0: சந்தோஷம். பாடல் வரி கேட்டீங்களா?
6: நான் தர்மபுரி மாவட்டம். நல்லா அழகா இருக்குது, ரொம்ப
0: இருக்கு. சரி, பாடல் வரிகள் சொன்னா பதில் சொல்றீங்களா?
6: இந்த பாடல் வந்து சார், இந்த பாடல் வந்து ஊமை குயில்.
0: இல்லை, தவறு. நன்றி பங்கேற்றதற்கு. முயற்சி பண்றீங்களா? தாய் போலவே உன்னை நானும் சீராட்டுவேன், தேன் போலே தேன் போலே என் சொந்தமும் உன் பந்தமும் என்னாலும் நீங்காது. உங்களுக்கு க்ளூ நான் சொல்றேன், கங்கைமரன் இயற்றிய பாடல். செல்வா, ரஞ்சிதா, பாண்டியன், விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. செல்வா. சரி, இன்னொரு நேயத்தை கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களே, நீங்க உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா கம்மி பண்ணலையானா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
7: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
0: நீங்களும் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைக்கவில்லை. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
8: கிழக்கு வீதி படம்.
0: கிழக்கு வீதியா? யார் பேசுறீங்க சொல்லலையே. சரி, வணக்கம், விவித் பாரதி தமிழ்.

0: முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க.
1: அள்ளி அள்ளி வீசுமா அன்பை மட்டும் அந்த நிலா.
0: சூப்பர், நல்லா பாடவும் செய்யறீங்க. நேரம் கம்மியா இருக்கிறதுனால அந்த பாடலை கேட்டுருவோமா? ரொம்ப சந்தோஷம், கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். எஸ், ஜானகி பாடியிருக்க கங்கை அமரன் இசை அமைத்திருக்கிற பாடல் இது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அத்தமக ரத்தினமே.

0: இனிமையான ஒரு பாடல் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒலிபரப்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு கலக்கலரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது. இருந்தாலும் இன்று பங்கேற்ற அனைத்து நேயர்களும், நிறைய புதிய நேயர்கள் பங்கேற்றாங்க, அனைவருமே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சபாஷ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேரில் இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிட்டுகள் அப்படின்னு சொன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு, அந்த தலைப்பில் வந்து நம்மளோட குழந்தைங்க டெலிகிராம் ஐடியில் பேசி அனுப்பும்போது அதை வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்புவோம். அதன் வாயிலாக நம்ம குழந்தைகளுடைய அந்த குரல் இந்த உலகமே கேட்பதற்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு நண்பர்கள். இந்த தலைப்பில் நம்ம குழந்தைங்கள்லாம் அழகாக பேசி அனுப்பிச்சிருக்காங்க. யார் யார் என்னென்ன நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னா இணைஞ்சிருக்கணும். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையாக கொண்டாட்டம். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்கள், வேலூர் பண்பலை 100.4 நேயர்கள் மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல், அந்த பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 10:06. 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: ஆமாம் இல்லை, இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து அழகாக பேசி அனுப்பிச்சிருக்க முதல் குழந்தை யார் கேட்கலாமா? நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பில்.
2: கையோடு பூமி சுமதிதான் நம்பர் நின்றால் ஒரு நம்பர் நின்றால் காலை வணக்கம். என் பேஜ் யோகேஜி பி சசன் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம் தெரிஞ்சிச்சா? நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அங்கத்தை பத்தி நம்ம பேச போறோம். அதான் நம்பர்கள்.
3: நம்பர்கள்னா யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரு தெரியுமா?

0: என்னன்னு தெரியுமா? பிரணவ் கிருஷ்ணா, நோபேந்தன், பரமசாரதன், கனிஷ்கா, ஏமஸ்ரீ, பிரதர்ஷனா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. எல்கேஜில வேலை வேலை கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எல்கேஜில இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ யோகேஜும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன தெரியுமா? செல்வேஷ், நிவர்த்தி, பிரணா எல்லாமே இருக்காங்க. இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டிம் யுவர் ஃப்ரெண்ட், அவர் ஐ வில் டெல் ஹூ யார். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ப யாருன்னு சொன்னால் உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இல்லையே நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்ம நல்லா சேர்ந்தா நம்மளும் நல்லா இருந்தோம். தீய நம்மளும் சேர்ந்தா தீ நம்மளுக்கும் தீய பறக்குங்கள் வந்துடும். அப்போ நம்ம நல்ல நம்பன் யார்? முகமுக நட்பது நட்பன்று அஞ்சத்து அவனாக நட்பது நட்பு. அப்படின்னு என்னன்னு தெரியுமா? முகத்துல மட்டும் சிறுசு பழகும் நம்ம இல்லை, நமக்காக மனசார மனுஷங்க நம்ப நம்மகள். உடுக்கன் இது அவன் கை போலிய ஆக இடுக்கன் கலைவதான் நட்பு. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம சப்போஸ் நம்ம ட்ரெஸ் ஆக ஆக நகு சொன்னால் அவன் உடனே அட்ஜஸ்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் உடனே யோசிக்காம பிறந்த உதவி நப்பாகும். இது திருவாரம் சொல்லிருக்காங்க. என் ஸ்கூலில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் மாமா பாட்டி பார்க்க போகும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பழக்கமும் நம்ம கற்றுக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நப்புக்கு எடுத்துக்காத்தா வரணும். ஓகேவா நம்பர்களே? நன்றி, வணக்கம்.
1: அவ்வளோதாங்க ஜிதேந்திரியல். நல்ல நண்பர்கள் பற்றி எப்போ கொஞ்சம் கம்மியாக பேசுகிற ஜிதேந்திரன் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா பேசியிருக்காரு. ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராப் இருக்கும், அதாவது ப்ரோவர்பு, அதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொன்னார். உன் நண்பன் யாருன்ற சொல், நீ யாருன்ற நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிறையா விஷயம் நண்பர்கள் பற்றி சொன்னாங்க. அதேமாரி பாட்டெல்லாம் வேறு பாடினார், ரொம்ப அழகாக தயார்படுத்திருக்கீங்க உங்கள் குழந்தை அப்படின்னு தான் சொன்னோம். பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஜிதேந்திரியனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, நிலையத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்து வரப்போகிற குழந்தை யார் அப்படின்னு கேட்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது.

0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வந்து எந்த குழந்தை பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பில்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேசிய நிஷா. நான் 4வது வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு நண்பர்கள். நண்பர்கள் என்பவர் நம் வாழ்க்கையை பயணத்தில் இணைந்து நடக்கும் இனிய உறவர். நம்முடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்பவர்களே உண்மையான நண்பர்கள். நல்ல நண்பர்கள் நம்மை நல்ல வழியில் வழி நடத்துவார்கள். நாம் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டி திருத்துவார்கள். வெற்றியில் மகிழ்ந்து தோல்வியில் நமக்கு நம்பிக்கையும் தெரியாமும் அளிப்பார்கள். உண்மையான நண்பர்கள் அருகில் இல்லாவிட்டாலும் மனதில் எப்போதும் இருப்பார்கள். எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் நட்பை மதித்து நாமும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்போம். என் நண்பர்களின் பெயர் மான்வி, ருத்விகா, யாஷிகா, தியா. இனிய நண்பர்களை தின வாழ்த்துக்கள். இன்று வாய்ப்பு அளித்த பாரதிக்கு மிக்க நன்றி.
0: பிரைசி அனிஷா ரொம்ப அழகாக தெளிவாக நண்பர்கள் இதனை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்தது பாடல் கேட்கலாமா இல்லை ஒரு குழந்தை பேசுனது கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது கரெக்டாக ஒரு குழந்தை பேசுனது முதல்ல கேட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு பாடல் கேட்போம். அடுத்து வந்து யார் பேச போகிறாங்க கேட்கலாமே.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா. உடையர்கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு நண்பர்கள். நண்பர்கள் என்றால் நம் வாழ்க்கையில் உள்ள அழகான ஒரு பரிசு. நல்ல நண்பர்கள் நம்முடன் சேர்ந்து விளையாடுவார்கள், படிக்க உதவுவார்கள், தவறு செய்தால் நம்மை திருத்துவார்கள். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் அன்பாக பேசுவதும் நல்ல பழக்கம். நல்ல நண்பர்கள் ஒரு நல்ல பொக்கிஷம். என்னுடைய நண்பர்கள் நிஷா, அன்சிகா, ராகுல், நினானி, அருணி, கனிஷ்கா, காட்வின், சஞ்சனா. வாய்ப்பளித்த வேட்பாரத்துக்கு நெஞ்சாந்து நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
0: அவ்வளோதாங்க. அஸ்விதா கடை கடை கடன் வந்தாங்க. அழகாக தன்னுடைய நண்பர்கள் பேர்லாம் சொன்னாங்க. நண்பர்கள் தினம்னா என்னன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக சொன்னாங்க.

அவனி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நேரம் 10:23 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். ஆம்நேரில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு குழந்தையும் பேசி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அழகாகவே ஒவ்வொருத்தங்களும் பேசி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும். அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமைச தோகி தரிசன். இன்றைய தலைப்பு நண்பர்கள். எனக்கு பிடித்த தலைப்பும் நண்பர்கள். முதல் நண்பர்கள் என்னுடைய அம்மா அப்பா இருவரும் தான். என்னுடைய சந்தோஷத்தையும் கவலையையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தவறு பண்ணும்போது மென்மையாக திருத்தி என்னை உயர கொண்டு போக ஊக்குவிக்கிறார்கள். அடுத்து எனது வகுப்பு ஆசிரியர், என் வாழ்க்கை வழிகாட்டி என சொல்லலாம். அவங்க எனக்கு புத்தக பாடம் மட்டும் அல்ல, நல்லெண்ணம் ஒழுக்கம் முயற்சி போன்ற வாழ்க்கை பாடங்களையும் சொல்லி கொடுக்கிற விதம் எங்களுக்கு படிப்பை மட்டுமல்ல வாழ்க்கையையும் புரிய வைக்கிறது. அடுத்து என் கிளாஸ் ரூம் நண்பர்கள். என்னுடன் சிரிப்பவன் மட்டுமல்ல, நான் சோகத்தில் இருக்கும்போது என்னையும் சிரிப்ப வைப்பவன் நண்பன்தான். என் பென்சில் உடைந்தாலும் அவனுடைய பென்சில் கொடுத்து உதவுபவன் நண்பன்தான். என்னுடைய நண்பர்கள் சஞ்சய், பிளெஸ்ஸி, மெர்லின், ஜெசிகா, தன்விகா, தன்சிகா, ஜனா, விஸ்வா. ஒற்றுமைதான் நம் மிகப்பெரிய வலிமை. வாய்ப்பளித்த விவாதிக்கு நன்றி. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப அழகாக பொறுமையாக நண்பர்களுடைய அத்தனை பேருடைய பேருன்னு சொல்லிட்டு, நண்பர்கள்னால் என்ன, எப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் நமக்கு அமையணும் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக தோஹித் அரசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க தோஹித் அரசன். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இது போன்ற குழந்தைங்களுடைய அடுத்தடுத்த பேச்செல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா இணைஞ்சிருக்கணும். இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
2: சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என்ன கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அடிகருப்பு நிற தழகி உதட்டு சம பழகி சில்லறைய சதறி தண்டி
4: जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात.
5: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
6: वेरी गुड.

0: அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற?
1: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து

0: நினைவூட்டு விரும்பினர்களே, இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, காலத்தால் அழியாத, என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 80களிலும் 90களிலிருந்து வெளிவந்த படம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். எவர் கிரீன் ஹிட்ஸ், காலத்தால் அழியாத பாடல்கள் இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் வந்த 80களில் வந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் எப்போவுமே வந்து நம்ம மனசில் இருக்கும். நிறைய பாடல்கள் வந்து நம்ம இன்னமும் முன்னுமுடுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஞாபகம் உள்ள ஒரு பாடலாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்றும் இனியவை பழைய பாடல்கள், ரெட்ரோ நேரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இடைக்கால பாடல்கள். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பாடல்கள் மட்டும் அல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த பாடல் உங்கள் சாய்ஸில் வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைக்கால பாடல்கள் வரலாம், புது பாடல்கள் வரலாம், இல்லை ரெட்ரோ நேரம் அதுக்கு முன்னாடி வந்த அந்த பழைய பாடல்கள் பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் வரலாம். இது வந்து இந்த நேயருடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பல கலவையான பாடல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்டு ரசிக்கலாம். அதனால் எப்போவுமே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம், மனங்களில் இன்றென்றும் முழுமையாக கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இன்றைக்கி நம்ம வந்து சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப அழகாக பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் நண்பர்கள் பற்றி கூறப்போகிறேன். உண்மையான நண்பர்கள் இன்றி வாழ்க்கை முழுமை பெறாது. நண்பர்கள் நம் மகிழ்ச்சியையும் கவலையையும் பகிர்ந்து கொள்ளவும் கடினமான காலங்களில் உடனிருக்கவும் உதவுகிறார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. நண்பர்களுடன் சிரித்து பேசி பழகும்போது நம் கவலைகள் பறந்துவிடும். ஒரு நல்ல நட்பு முழுமையான நம்பிக்கையின் மீதுதான் நிலைத்து நிற்கும். உறவுகள் இரத்தத்தால் அமைகின்றன, ஆனால் நட்பு உள்ளத்தால் அமைகிறது. நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: வழக்கம் போல் நவியா வந்துட்டு படபடவன்னு வந்து ரத்ன சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பொதுவான கருத்து அப்படின்னா எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் வந்து எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக ஒவ்வொரு குழந்தையும் சொல்லிட்டு வராங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம்முடைய நவியாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தொடர்ந்து ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து அடுத்து யார் கேட்போமா?

0: நேரம் 10:47. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து நிறைய குழந்தைங்க பேசி அமைச்சிருந்தாங்க இல்லையா, அதில் நிறைவாக பேசி அமைச்சிருக்கக்கூடியது யார், என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: காலை வணக்கம், என் பெயர் லக்ஷன்யா, நான் 4F படிக்கிறேன், KRM பப்ளிக் ஸ்கூல் படிக்கிறேன், நான் சென்னையில் படிக்கிறேன். நம்மளோட டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு என்ன நாள்? ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ்னா நம்மளுக்கு ரொம்ப எல்லாருமே நம்ம கூட இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே வெளில போகிறோம், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே கூட இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது

0: நம்ம ஸ்கூல்ல எங்கேயாச்சும் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஸ்கூல்ல இப்போ எழுதுறதுக்கு நம்ம பென் எடுத்துட்டார்லனா நம்ம நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்லையும், அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்டேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் போகிறேன், அந்த கிளாஸஸ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நான் வந்து ஸ்கூலை விட்டு போனாலுமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நேமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவா? எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானுஷா, பிரதித்தி, கேரலின், ஷேரலின், கவினா, இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நன்றி, வணக்கம்.
1: அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருங்க இருப்பாங்க அப்படின்றது நியாயமான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்மள்ட்ட பழகிறாங்க, அவங்க கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப புதுமையாக ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க லக்ஷன்யா. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் லக்ஷன்யாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்வோம். அடுத்ததை வரப்போகிற பாடல் என்ன?

இன்றைக்கி சின்ன சின்ன சிட்டுகளில் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கலாம் நிறைய நேயர்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமலாவர்தன் வந்து சொல்லியிருக்காங்க, வணக்கம் சார், மேன்மேலும் வளர வாழ்த்துக்களும், குழந்தைகளுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜசேரி வந்து, நிகழ்ச்சியின் வாயிலாக நண்பர்களை பற்றி எங்கள் வீட்டு மழலையர்கள் அஸ்விதா தோகித் இருவரும் பங்கு பெற்றதையும் கேட்டு மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டோம். வாய்ப்பளித்த சரவணன் சார் அவர்களுக்கும் விவித் பாரதிக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அப்படின்றவங்க வந்து, வணக்கம், சின்ன சின்ன நிகழ்ச்சியில் பங்கு பெறும் குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. புஷ்பாவும் சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் வந்து, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு, மழலைகளுடைய குரலில் நட்பின் மகத்துவத்தை பற்றி கேட்பது இனிமையிலும் இனிமை அப்படின்ட்டுருக்காங்க. அந்தோனி ராஜ் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியை எங்கள் வீட்டு குட்டீஸ்களுடன் அஸ்விதா தோகித் வினானி ஹரிணி காட்வின் சஞ்சனா நிஷா ராஜி அனைவரும் கேட்டு ரசித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூளை ரேஜா மனோகரன் வந்து, பார்த்திங்கன்னா, இனிய பகல் வழக்கம், சின்ன சின்ன சிட்டுகள் இதில் நண்பர்கள் தலைப்பில் மழலைகள் வந்து இனிய குரலில் வந்து பேசினாங்க, யாழினும் இனிய குரலில் பேசினாங்க, கேட்டு மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முத்துமாரி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியநாகர், சின்ன சின்ன சிட்டுக்கள் அழகாக பேசியது மிக அழகு, அனைத்து குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு அறிவிப்பாளர் சரவணன் சாருக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சின்னஞ்சிறு சிட்டுக்கள் குழந்தைகள் அருமையாக நட்பை பற்றி பேசுறது குழந்தைங்களுக்கு கூட நட்பை பற்றி நல்லா புரியுது, பெரியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு என்னமோ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கமலாவர்தன் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பிரேம்நாத், சின்னப்பேடு மேலப்பேடு தயாளன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் கொண்ட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் உணர்வுகளே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஷ் சரவணன். நேரம் 11:20.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நிலை இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இனிவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: காலத்தால் அழியாத, என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு, ஒரு மணி நேரம் உங்களுக்காக.

0: பாக்யலட்சுமி படத்திற்காக ஒழித்த பாடல் இது. பி சுசிலா பாடிய அந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: நிச்சய தாம்பூலம் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் வந்தது அந்த பாடல்.
1: என்றும் இனியவை
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நாம் கேட்ட அந்த பாடல் சர்வர் சுந்தரம் படத்திற்காக ஒலித்தது. வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருந்தார்கள். அந்த பாடலை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்தது அந்த பாடல்.
1: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

ஆடிப்பெருக்கு படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். பி. சுசிலா, ஏ எம் ராஜா ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. கண்ணதாசன் வரிகளுக்கு இசை ஏ எம் ராஜா. நேரம் 11:32. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோண பண்பலை 101.4, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: பாவமன்னிப்பு படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் பி. சுசிலா குரலில் வந்தது பாடல். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன்.
1: என்றும் இனியவை.
2: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருத்தேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அதற்கு வப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடப்ப.

0: வாலியின் வரிகளில் வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய அந்த பாடல் எதிர்நீச்சல் படத்திற்காக ஒலிக்க கேட்டோம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய அந்த பாடல். கண்ணதாசன் விரைவில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்தது பலே பாண்டியா படத்திற்காக.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக.

0: என்றும் இனியவை.
1: நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேயர்கள் வந்து தன்னுடைய அந்த பதிவுகள் கருத்துக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக பார்த்துடலாம். கமலாவர்தன் வந்து போட்டிருக்காங்க, பாலும் பழமும் படத்துலேருந்து வந்த பாடல் அருமை அப்படின்னு. வீரராகவன் போட்டிருக்காங்க, காலை உண்பகல் வணக்கம் நாகேஷ் சரவணன் அவர்களே அப்படின்னு போட்டார். நாகேஷ் சரவணன் இல்லை, நாகே சரவணன். என்றும் இனியவை பண்பலையில் எங்கும் நிறைந்தவை, இனிமை பொருந்தியவை, இனிய பாடல்கள் கேட்டு மனம் மகிழ்ந்தவை, நன்றி வணக்கம் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவர்த்தனை போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பலேபாண்டிய படத்துலேருந்து வந்த பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க கமலாவர்தன். அடுத்தது வந்து சரவணன் ராமலிங்கம், இனிய முற்பகல் வணக்கம் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திக், ராஜசேகர், ஜோதிகா, வேலுமுருகன், நாங்களும் என்று இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பம்பல்லேருந்து புஷ்பா வந்து இன்றும் இனியவையில் பாடல்கள் எல்லாமே அருமை, அடுத்தாத்து அம்புஜித்தை பார்த்தேளா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, அந்த பாடல் அருமை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாழ நினைத்தால் வாழலாம் பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அன்பு ராணி, அடுத்தாத்து பாடல் அசத்தல் என்றும் இனியவையில் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து 1961 வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. செந்தில் கண்ணன் ஷோபா, சரவணன் சார் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல் அனைத்து மணிமை இனிமை என்னை தூங்கச் செய்கிறது அப்படின்ட்டு இருக்கார். ஐயோ தூங்க செய்கிறதா, அவ்வளவு அருமையான பாடல் அப்பாடா, என்னத்தான் என்ற அந்த பாடல் அவர் என்னைத்தான் கூப்பிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு செந்தில் கண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் நல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு படத்தில் வரக்கூடிய ஏஎம் ராஜா பி சுசிலா பாடிய பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஹேமலதா, என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்தான், நிகழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், தங்களுக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் சார், தனிமையிலே தான் இனிமே விவித் பாரதி தமிழ் பண்பலை கேட்டு ரசிக்கின்றோம், நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய நேர்கள் பர்வதவர்தினி, கமலாவர்தன், உடன்குடி அப்துல் ஜமன், பிரபாகரன், இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. அதேமாரி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம், எல்லாருமே வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இன்னும் அருமையான பாடல்கள் காலத்தை வென்ற பாடல்கள் இருக்குது. அதுக்கடுத்து ரெட்ரோ நேரத்தில் வந்து இடைக்கால பாடல்கள், எல்லா பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதாவது முக்கியமாக ஃபேஸ்புக்கில் கருத்து பதிவு போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஷ் சரவணன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விதவிதமான பாடல்கள் உங்களுக்காக காலையிலேருந்து இல்லையா. பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஆரம்பித்தோம், ஒரு லேட்டஸ்ட் பாட்டு, அதாவது 7 மணி 8 மணி அந்த நேரத்தில் அப்படியே உங்களை வந்து 90களுக்கு அழைத்து சென்றோம். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகட்டம் மாறினாலும் அதுக்கு பிறகு இப்போது ஒரு மணி நேரமாக அழகான சுகமான பல பாடல்கள், பழைய பாடல்கள், அது கேட்பதிலும் ஒரு தனி ஆனந்தம் இருக்குது இல்லையா. இப்போது நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கப் போகிறோம், நம்முடைய நிகழ்ச்சி என்ன எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுவோமா.
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் நம்ம வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தொகுப்பாகவே வலம் வந்துட்டு இருக்கு. இன்றைய தொகுப்பு என்ன, பாடலை கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க.

முதல் பாடல் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா இணைந்து பாடியிருந்தது. பஞ்சு அருணாச்சலம் எட்டு இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது. இந்த பாட்டை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்பு எப்படி இருக்கப் போகிறது அப்படின்னு. இதில் வந்தது ராமனின் குகனாக இந்த பாடலில் இடம்பெற்ற ஒரு வரி, அதுபோல மாலதியின் அணுவாக அந்த இரண்டு நட்பிற்கு இடையே இரண்டு பெண்களின் நட்பு, அது பற்றிய ஒரு பாடல் இது. நிறைய நட்பு நாம் சொல்லிகிட்டே போகலாம், ராமனின் குகன், கண்ணனின் குசேலன் இல்லையா. அப்படி இன்று திரைப்படத்தில் தோழிகளோ இல்லை என்றால் தோழர்களோ இணைந்து பாடுகிற பாடல்கள் உங்களுக்காக வலம் வருகிறது. முடிந்த வரையிலும் அப்படி முயற்சி செய்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்து பாடல்களாக நாம் தேர்வு செய்திருக்கோம். நிச்சயமாக இரண்டு பேர் பாடிய பாடல்கள் இல்லை என்றால் அதை போன்ற பாடல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெட்ரோ நேரத்தில் ஒரு மணி நேரமும் வலம் வரும். அந்த வரிசையில் அடுத்து நாம் என்ன பாடலை கேட்கப் போகிறோம் கேட்டுருவோமே.

சௌந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ் இணைந்து பாடியிருந்தது. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. 2000 பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நட்பு பற்றிய பாடல்கள் இருக்கும். அது ஏன்னு தெரியலை. ஒருவேளை சொந்த பந்தங்களை விட நட்பிற்கு முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சோ அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நட்பை பற்றி இப்போ நம்ம முதலாவதாக 2 பாடல்கள் வழங்கினோம் பார்த்தீங்களா. இந்த 2 பாடல்களுமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான பாடல்கள், நட்பிற்கான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நாம் அதுலேயும் இதில் குறிப்பாக இதில் தான் அழகாக வரும் அந்த வரி, கண்ணனும் குசேலனும் அது கூட கிடையாது கம்பனும் சோழனும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு இதை சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் வரிகளில் இல்லையா. அடுத்ததும் ஒரு பிரபலமான பாடல், நட்பை பற்றிய பாடல், இதுவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெல்லிக்கனி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது, சங்கர் கணேஷின் இசையமைப்பில்.

அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் பாருங்களேன், அதில் வந்து கம்பன் என்னை பாடமாட்டானா அப்படின்னு அவ்வளவு ஒரு எங்களுடைய நட்பு அவ்வளவு புனிதமானது அப்படின்னு, எத்தனை பேருக்கு இவ்வளவு அழகான நட்பு வாழ்க்கையில் அமையும் என்று தெரியாது இல்லையா. மற்றதெல்லாம் இப்போ உறவினர்களும் நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உறவு என்பது இவங்க தான் மாமா, இவங்க தான் அத்தை என்று ஒரு டெஃபினிஷன் இல்லையா, ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நட்பிற்குத்தான் வரைமுறை கிடையாது. உண்மையில் நட்பிற்கு வயதும் முக்கியம் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த வயதினரும், ஒருவேளை சிறிய வயதும் பெரிய வயதுமாக இருப்பவர்கள் கூட நட்பு கொள்ளலாம். மனதினுடைய பரிமாற்றம்தான் நட்பு. அது திருப்பியை நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் உண்மையான நட்பு எவ்வளவு தூரம் கிடைக்கிறது அப்படின்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் நட்பு அப்படின்னாலே நமக்கு சந்தோஷம் நினைவிற்கு வருங்க, அதை நீங்கள் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாடலில் சந்தோஷமான பாட்டு, இதில் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன பாட்டு கேட்டுடுவோமே.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் இன்று துன்பமில்லை.

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.

க்ஷமா பாட்டுங்க. அதுவும் இதில் வந்து கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்கள்லாம் வந்து நண்பர்களாக இருப்பாங்க, ஒரு மியூசிக் ட்ரூப் நடத்துவாங்க, அதில் பாடல் இது. அதுவும் இந்த நண்பர்களுக்கு இடையேயான ஒவ்வொருத்தரும் வம்பு கிழக்கிறது, கேலி செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தது. ஒன்று நீங்கள் கேட்கலாம், நண்பர்கள் பாட்டு நீங்கள் ஒரு குரல் தானேன்னு, அதில் நண்பர்கள் பாட்டு தான் இது, குரல் ஒன்று தான், எல்லோருமே அதில் ஆடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. ரஜினிகாந்தும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், ஒருத்தர் வந்து ட்ரம்ஸு, ரஜினிகாந்த் என்ன கிட்டார் நினைக்கிறேன் நான், இதெல்லாம் வாசிச்சிட்ருப்பாங்க. ஆகையினால இது நண்பர்களுடைய பாடல்னு தான் சொல்லணும். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்க, கண்ணதாசன் இயற்றியிருக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். எம் எஸ் இவருங்க கண்ணதாசன் என்ன தான் எழுதுவார்னே தெரிலங்க. எந்த எண்ணத்துக்கானாலும், எந்த உறவுக்கானாலும் பாடல். நண்பர்களுக்கு இதை விட அழகாக எழுத முடியுமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் இல்லையா? சரி, நம்ம வந்து நம்முடைய நேர்களுடைய பதிவுகள் சில ரொம்ப பழைய பதிவுகள் இருந்தால், பழைய பதிவுகள்னால் காலையில் போட்ட பதிவுகள், கிடுகிடுன்னு அவங்க யார் போட்டிருக்காங்கன்னாவது சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பெரம்பூர் கமலாஷண்முகம், ஜீவானந்தம், ஏழுக்கிணறு தேவா, ஹரிஹரன், அப்பு, அயனாவரம், மீரா வெங்கட்ராமன் இவங்கள்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நம்முடைய 9 மணி நிகழ்ச்சி இருந்தது இல்லையா, அதுக்கு நிறைய பேர் பதில் போட்டிருக்காங்கங்க. அவங்க யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அப்பு அயனாவரத்துலேருந்து சிவன் அருண், அதுக்கடுத்தது இளங்கோ, காஞ்சிபுரம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அந்த நிகழ்ச்சி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசனும் சூப்பர் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் நமக்கு ஒரு சின்ன போஸ்டர் போட்டிருக்காங்க. ஹரிஹரன்

0: அவங்களும் இப்போ நான் இனிமேல் சொல்கிறவங்கெல்லாம் பலர் வந்து அந்த 9 மணியிலேருந்து 10 மணி வரை கலக்கல் அரங்கத்தில் பாடல்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஹரிஹரன், நிறைய பேர் இருக்காங்க. இடையிலடையில் வேறு செய்திகளும் வருகிறது. அதாவது ரங்கராஜன் அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாஷா ஹயாத் பாஷா வணக்கம் சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன் கலக்கல் அரங்க நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்தது என்ன படம் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காங்க. சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரியா, முருகு திருச்சிற்றம்பலம் பட்டுக்கோட்டை, அதுக்கடுத்தது ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்களோட இன்னொரு முறை கூட வந்திருக்கு. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க நம்முடைய நிகழ்ச்சிக்கு. அதுக்கடுத்தது மீரா வெங்கட்ராமன், சிவன், அருண் இவங்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய கிசைக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, அப்பு அயனாவரத்துலேருந்து சுகுணா இவங்க எல்லாருமே வந்து பாடல்கள் என்ன பாடல்கள் அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது எஸ் செந்தில், கண்ணன், ஷோபா, அபர்ணா பேரளத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கலக்கல் நேரத்தில் எல்லா பாடல்களும் சூப்பராக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், பாடல் வரிகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு இன்னும் சில பதிவுகள். பிரபாகரன் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது முரளி மாடம்பாக்கத்திலிருந்து, நாகராஜன் அவங்க நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. கார்த்தி அவங்க வந்து கும்பகோணம் பண்பலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மோகனூர் அந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்து நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க நம்முடைய நேயர்கள். மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து அவங்க இப்போ இதுக்கு வந்துட்டாங்க. நம்ம ரெட்ரோ நேரத்தில் நம்ம கேட்டிருந்தோம் என்ன பாடல் அப்படின்ட்டு, அவங்க உடனே சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இரு கதாநாயகிகள் அல்லனா இரு பாடகிகள் பாடுகிற பாடலா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா பச்சை விளக்கிலிருந்து அந்த பாடல் தூது செல்ல வருமா, அந்த பாடல் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இது இரு கதாநாயகிகள் அப்படின்னு சொல்கிறதை விட தோழர்கள் தோழிகள் பாடுகிற பாடல்கள் மாதிரி தெரிவு செய்திருக்கிறோம். காலகட்டம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற பாடல் இன்னும் பழைய பாடல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முறை மற்றொரு சந்தர்ப்பத்தில் போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. பெரம்பூர் கமலாஷண்முகம் ஜீவானந்தம், I don't think any song written after this has captured the essence of friendship with such டெத் அண்ட் மீனிங். நான் நினைக்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சியில் அந்த வட்டத்துக்குள் சிதறம் திரைப்பட பாடலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு. ஆர்ஜே, யுவர் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் இஸ் ட்ரூலி எக்ஸப்ஷனல். எவ்ரி செலெக்ஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் டைம்லெஸ் இமோஷன் அண்ட் இம்பெக்கபிள் டேஸ்ட். சூசிங் த சாங்ஸ் தட் கேப்சர் த எசன்ஸ் ஆஃப் த செரிஷ்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், முரளிதரன் விழுப்புரம், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பம்மல்ல இருந்து, அப்படின்னா ரெட்ரோ நேரத்தில் நட்பை பற்றிய பாடல், ஆரம்ப பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பத்மநாபன் ராமசாமி மேற்கு மாம்பலத்திலிருந்து, நான் ஒரு கோவில், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி வட்டத்துக்குள் சதுரம் திரைப்பட பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவங்க வந்து இதோ இதோ இந்த பாடல், அது வந்து இருவர் யோசனை யோசனை கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தோழர்கள் நண்பர்கள் பாடுகிற மாதிரியான பாடல்கள். அதுக்கடுத்து பி புஷ்பா அவங்க வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது முகமது பிலால் அவங்க வந்து எங்கேருந்து, அயனாவரத்துலேருந்து. அதுக்கடுத்து ஹேமலதா, பர்வதவர்த்தினி, முரளிதரன் விழுப்புரம் எப்பவும் மாதிரி அழகாக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க. கேஎம் காரன், எம்ஜி செல்வகுமார் அவங்க நண்பர்கள் தோழிகள் இவைகளை மையப்படுத்தி பாசத்தை உணர்த்தும் பாடல்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் குறிப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆமாம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இடையேயான பாடல்கள், இல்லைன்னா நண்பர்கள் பலர் சேர்ந்து பாடுகிற பாடல்கள் அப்படின்லாம் வழங்கிட்டு இருக்கோம். அடுத்து எப்போவுமே வந்து பள்ளிக்கூட

நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் அப்படின்லாம் இருப்பாங்க. இந்த பாட்டில் கிராமத்து தோழிகள் இரண்டு பேர், அதுவும் நல்ல ஆற்றுல குளிச்சுக்கிட்டே பாடினா எப்படி இருக்கும்? என்ன பாட்டு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் சொல்லிடுறேங்க. கை கொடுக்கும் கை இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, எஸ் பி சைலஜா பாடியிருப்பது. புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்

0: அடுத்த பாடல் எப்பவுமே வந்து நண்பர்கள் அவங்க கிட்ட அவ்வளவு நம்பிக்கையா இருப்போம், ஆனால் அதுவும் ரொம்ப நெருங்கிய நண்பன். நம்ம சின்னதுலேருந்து அவங்க நட்பு இருப்போம், எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இருப்போம். அந்த நண்பன் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். எந்த பாட்டை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது வாலியின் பாடல், எம் எஸ் விஸ்வநாதனின் சீரமைப்பில். இந்த பாடல் யாருக்குமே பிடிக்காதுன்னு கிடையாதுங்க. கேட்டுருவோமா?
1: 1, 2.

இன்றைக்கி நம்முடைய ரெட்ரோ நேரத்தில் வந்து உங்களுக்கு சுகமா நண்பர்கள் பற்றிய பாடல்கள், இல்லையானா இப்போ நம்ம கேட்டது வந்து ஒரு நண்பன்ட்ட ஒரு வருத்தம் வரும்போது இருக்கிற பாடல் இல்லையா, அப்படிப்பட்ட பாடல்களை தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். இனியும் கூட உங்களுக்கு பாடல்கள் காத்துட்ருக்கு. இருந்தாலும் நிலையத்தில் நேரம் 12:39:20. நாம் என்ன செய்யலாம், 12:40 செய்தி சுருக்கத்தை கேட்டுவிட்டு மீண்டும் நம்முடைய ரெட்ரோ நேரத்தை தொடரலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வருகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுபா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பதிவுகள்லாம் படிக்க முடியுமா? பார்த்துடலாம், முடிஞ்சா படிச்சிடலாம். ஆனால் அதற்கு இடையில நம்ம வந்து நட்பு, நண்பர்கள் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இன்னைக்கு பாடல்கள் வழங்கிட்டு இருக்கோம். எல்லா விதமான கால, அதாவது ஒவ்வொருவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல் அந்த நட்பு வட்டம் மாறும். அப்படின்னாலும் இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நட்பு வந்து சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப அவங்க வந்து கேஷுவலாக இருக்காங்க, எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் அது அப்படி இல்லையோ அப்படின்னு அவங்க ஏதாவது அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். இதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை, பாலைவனச்சோலை இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல், சங்கர் கணேஷின் இசையமைப்பில். இந்த படத்தில் வந்து இன்னொரு பாடல் இருக்குது, அது வந்து ரொம்ப ஃபேமஸ், அதுவும் கூட அது அந்த பாட்டு என்ன பாட்டு வரும், பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி முன்னால் பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு, அது நண்பர்கள் சேர்ந்து பாடுற பாடல் தான். ஆனால் அதுலேயே இன்னொரு பாடல் இருக்குது, அதுவும் நண்பர்கள் சேர்ந்து பாடுற பாடல் தான். இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது நட்பில் வந்து ஆண் என்ன பெண் என்னன்னு, அந்த படத்தில் அந்த ஹீரோயின் கூட எல்லாருமே நட்போட பழகுவாங்க, அந்த உணர்வு இந்த பாடலில் நிறைய வரும். அப்படின்றதுனால இந்த பாடலை உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

நிச்சயமாக இது ஒரு நல்ல தொகுப்பு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்முடைய ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க, கண்ணாரப்பாளையத்திலிருந்து ராஜு சுந்தரம், சட்டம் திரைப்படத்தில் வரும் நண்பனே இந்த துவங்குகிற பாடலை ஒளிபரப்பலாம் அப்படின்னு. நிச்சயமாக இந்த காலகட்டத்து பாடல்னால் அந்த பாடல் ஒளிபரப்பணும். ஆனால் பாருங்கள், இன்று காலை அந்த பாடல் நம்முடைய வானொலியில் ஒளிபரப்பான காரணத்தால் அது திருப்பி ஒளிபரப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இந்த பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்பட, ஆனால் இது எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கோன்னு தெரில, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது. வாலியின் பாடலுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார். கேட்டு பார்த்துருவோமே.

நேர்களை, அழகான ஒரு பாடல் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒலிபரப்புகிறோம். இன்றைய பாடல் தொகுப்பை ரெட்ரோ நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நேரம் ஒரு மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், அதாவது நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை விரும்பி கேட்ட உடனே ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. ஆகையினால நீங்கள் வாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 எண்கள் இருக்குது. முதலாவது எண் ஆண்நேயர்கள் பங்கேற்கலாம், 2952-0853. இரண்டாவது எண் பெண் நேயர்களுக்கான எண், 2838-9871. இந்த எண்களில் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்கும் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
1: சொல்லுங்க, எந்த பாடல் வேணும்
3: மேடம்? எனக்கு வேலைக்காரன் திரைப்படம் பாடல் பத்தினா வா வா கண்ணா வா அந்த பாடல் மேடம்.
1: கேட்டுருவோமா?
3: கேட்கலாம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: நான் கலா பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்துமா?
1: எங்கம்மா சகோதர படம்.
0: அம்மா கலாமா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அரசாணம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எங்கம்மா சகோதர படம் வந்து அன்பு வேணுமே எங்க எங்கன்னு ஓடிவா.
0: நல்ல பாட்டு கேட்டுருவோமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம். சுந்தேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அம்மது பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் டூயட்டு. நீங்க எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு, நம்ம சுசிலாமா, என்ன ஒரு மியூசிக் ரகுமான் சார். தங்கமே தமிழுக்கிள்ளை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. ரொம்ப அழகா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். உங்க வாய்ஸ்ல இருந்து அப்படியே அடுத்தது எஸ்பிபியும் பி சுசிலாவும் வாய்ஸ் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: என் பேர் லட்சுமிங்க.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஆவடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா, நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. எப்படி, எங்க நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க?
1: கேட்டுட்டு இருக்கிறேங்க.
0: சரி,
1: இதுவும் பிடிக்கும். 10 மணிக்கு வர்றீங்களா, அதுவும் எனக்கு பிடிக்கும்.
0: சோ இதுவும் 10 மணிக்கு தான் பிடிக்குமா?
1: இல்ல, 11 மணி கூட போடுறீங்கல்ல, அதுவும் எனக்கு பிடிக்கும்.
0: சரிம்மா,
1: காலையில 11 மணிக்கு டெய்லி கேட்பேன்.
0: ஓகே, ரெட்ரோ நேரம். சாரி, இது எனக்கு 11 மணிக்கு இல்ல,
1: பழைய பாட்டு போ.
0: பழைய பாட்டு என்றும் இனியவை. ஓகே,
1: என்றும் இனியவை.
0: ஆமாங்க, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கல்லுக்குள் ஈரம் படத்துல இருந்து சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டு.
0: கேட்டுருவோமா அந்த பாட்டை?
1: கேட்கலாங்க.
0: நன்றி.
1: தேங்க்ஸ்ங்க.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம், சிங்கப்பெருமாள் கோவில் தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க இல்லையா?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: என்னங்க புது நேயர்களுக்கு எல்லாம் வழி விட்டு நாங்க நகர்ந்தாச்சு மேடம்,
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க.
1: எனக்கு நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து டிகிரி தோஸ்ட் சாங்ஸ் மேடம், நம்ம நண்பர்கள் தின சாங்ஸ் போட்டுட்டு இருக்கறதுனால அந்த லைன்ல
0: அந்த பாடல் வேணுமா? சரி, வழங்கிடலாம் கண்டிப்பா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்கள் இப்போ கேட்குற பாடல்கள் 80-90களில் வந்தாங்க, அதுக்கப்புறம் 70 போனாங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2000 வந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி 80-70 போனாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் வந்து நிற்கிறாங்க. கேட்டுருவோமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம், வித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து இந்திரா காந்தி சார், பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: முன்னாடி பேசிருக்கீங்களா நம்ம நிகழ்ச்சியில?
2: நேத்து பேசுறேன் மேடம்.
1: சூப்பர், ஓகே. என்ன பாடல் வேணும்?
2: அகல் விளக்குல இருந்து ஏதோ நினைவுகள் மலருதி, அந்த பாடல் போடுங்க மேடம்.
1: நிச்சயமாக வந்துகிட்டே இருக்கு அந்த பாடல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா, நன்றி. நிலையத்தில் நேரம் 1:32, நம்முடைய நேயர்கள் எல்லாரும் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அழகான பாடல்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் இதோ.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறது?
1: வள்ளி,
0: தஞ்சாவூர்ல இருந்து. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, என்ன பாடல் வேணும்? எங்க நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அடிக்கடி ஃபுல்லாவே கேக்குறேன், பட் எனக்கு லைன் கிடைக்கிறது இல்ல, நேரமும் இருக்கிறது இல்ல. எனக்கு நேரம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணுவேன், கிடைக்காது
0: இல்ல. நிகழ்ச்சிகளை கேட்கறது உண்டா?
1: இல்ல, மார்னிங்
0: முடியும் போது கேப்பீங்க. முடியும் போது கேப்பீங்க.
1: பழைய விகித பாரதியில நான் மத்திய அலையில நைட்டு 8:30 ரங்கநாயகி மேடம் அந்த பொன்னியின் செல்வன் வாசிப்பாங்க, சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அது அந்த திரும்பவும் கேட்கும் போது அதோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை.
0: நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு தோன்றுகிறதுங்க.
1: ஆமா, எனக்கு அந்த ரங்கநாயகன் வாய்ஸ் கேட்கும் போது அப்படியே பூரிப்பா இருக்கும். அந்த பொன்னியின் செல்வன் வாசிக்கும் போது என்னால அந்த வாய்ஸ மறக்கவே முடியாது. இப்ப நான் 50 ஆயிடுச்சு, இருந்தாலும் பழைய விவித பாரதியில அந்த அதே மியூசிக்கோட உங்களோட அந்த புது எஃப்எம் ஆரம்பிச்சப்ப அந்த குதூகலத்துக்கு அளவே இல்ல. ஆஹா, எங்களோட சின்ன வயசு நினைவுகள்லாம் திரும்ப வருதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு
0: ரொம்ப சந்தோஷம்
1: ஆரம்பிச்ச அன்னில இருந்து.
0: ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: பிரேக் ஃப்ரீ டைம் இருந்தாலும் எங்க வீட்டுல ரேடியோ தான் ஓடிட்டு இருக்கோம். என் பசங்க எல்லாம் கேட்பாங்க, அம்மா என்ன பண்றாங்க, என்ன ரேடியோ ஓடிட்டு இருக்கு அப்படிமாங்க.
0: சந்தோஷம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்றீங்களா? பாடல் என்ன வேணும்னு சொல்றீங்களா அம்மா?
1: நிறமாறாத பூக்கள்ல இருந்து இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அந்த பாடல் போடுங்களேன்.
0: வழங்கிடுவோமா? நன்றி பங்கேற்றதற்கு.
1: தேங்க்யூ.

இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் எல்லா விதமான காலகட்டங்களிலையும் பாடல்கள் வந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா 60கள் 50கள் அதை தவிர எல்லா காலகட்டத்திலும் பாடல்களை நம்முடைய நேயர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஃபோனில் வந்து விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பாடலுமே நல்ல பாடல், நாமளும் எல்லா பாடலையும் ரசித்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. Point 3 FM.

நேரம் 1:44 35 நொடி. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் இடம்பெறும். இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஆர்ஜே லே ராமலட்சுமி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து

0: விலகி இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும், களக்காடு தலையணைக்கு

0: சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து S. கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்த வியாபாரிகள் உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17 வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17 தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55.
5: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 1:57. 2 மணிக்கு வர்ணஜாலம், 3 மணிக்கு வர்ணஜாலமும், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். இந்த பாடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குவதற்காக கனிமொழி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இனிமையான பாடல் தொகுப்பு அவங்ககிட்ட இருக்கும், நிச்சயமாக நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 2 மணிக்கும் 3 மணிக்கும் பாடல் நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, 4 மணிக்கு உங்களுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஃபோனின் நிகழ்ச்சி

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல் பட்டடை.
3: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
4: இத கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும்ல.
4: அது சரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2 மணி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். காட்சலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. கனவு, கற்பனை, கவிதை, இசை, இது எல்லாமே சேர்ந்து பாடல்களாய், ரொம்ப அழகாக இனிமையான பாடல்களாய் உங்களுக்காக வலம் வர காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு விஷயங்களுமே அழகுதான். அந்த அழகான விஷயங்களை தனித்துவமாக மாற்றுவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில சிற்சில விஷயங்களே இருக்கும். அந்த மாதிரி தான் பாடல்களில் கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களில் ஒரு சில பாடல்கள் நம்முடைய மனதில் தனித்துவமிக்க பாடல்களாக நிலைத்து குடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை, தனித்துவமான பாடல்களை இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை எல்லாம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடரும் முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

என் ஜீவன் பாடுது என்கிற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரியே ரொம்பவே அழகான இனிமையான இசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக கேஜிஎஸ் தாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேரம் 2:14:25. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், அதுவும் ஒரு ரொம்பவே அழகான பாடல். என்ன திரைப்படத்திலிருந்து வருது அந்த பாடல்னா, எங்கள் ஊர் காவல்காரன்லேருந்து. ரொம்பவே இனிமையான பாடல். பி. சுசிலா அவர்கள் பாடியது, கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். பி. சுசிலா பாடியது, கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 2:21. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நம்முடைய நேர்கள்லாம் முகநூல் பக்கத்தில் சில பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. நல்ல பாடல்கள் போட்டதுக்காக அவருக்கும் நன்றி. புரசைவாக்கத்திலேருந்து சவுந்தரராஜன், இனிய பிற்பகல் வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அந்த பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஹேமலதா நைஸ் அப்படின்னு நைஸாக ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன், காற்றலையில் வானொலி, நேரலையில் உலாவரும் பாட்டலையில் பாடல்கள் தேனலையாக அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கவிதை போட்டிருக்காரு. தியாகராஜன் நஞ்சுண்டீஸ்வரத்திலேருந்து தியாகராஜன் அவரும் வந்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்கள் ஸ்டைலுக்கு வந்து கங்க்ராக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. கிருஷ்ணன் ஏற்காடுலேருந்து கிருஷ்ணன் அவரும் வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. விஜிங்கிறவங்களும் மெசேஜ் போட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சொல்லவே வேணாம், எப்போவுமே வந்து நல்ல பாடல்கள் ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பிரபாகரன் அவரும் வந்து தனித்துவமான பாடல்களை ரசித்து மகிழ எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், அதே மாதிரி முதல் பாடல் ரொம்ப அழகாக உறவை சொல்லக்கூடிய பாடல் ஒளிபரப்பியதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. NMB நச்சுப்பிள்ளை அவருடைய குடும்பம், அவங்களும் காரைக்கால்லேருந்து நிரவி NMP நச்சுப்பிள்ளை குடும்பம் இனிய மதிய வணக்கம் அப்படி போட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ இனிய மதிய வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் அருமை எக்ஸலண்ட் அப்படின்னு வாழ்த்துக்களும் நன்றியும் போட்டிருக்காரு. இதே மாதிரி நம்முடைய நேர்கள்லாம் முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் எங்கேருந்து பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே அழகான பாடல்களை ஒரு புறம் ரசிச்சுக்கிட்டே நம்முடைய இன்றைய பொழுதை இனிமையாகவும் இசையோடும் கழிப்போம் நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஹம்சலேகா இசையில் ஒலித்தது அந்த பாடல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 2:28. வழங்கிக் கொண்டிருப்பது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேர்கள்லாம் முகநூல் பக்கத்தில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. இனிய மதிய வணக்கம், தொகுப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம். முதல் பாடலே வந்து ரொம்ப அழகாக இருந்தது, நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகமது மியான் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பெரிய கைத்தட்டலாக போட்டிருக்காரு, நன்றி. சென்னை சிங்கர் சிவராம் அவரும் வந்து, சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் வந்து இனிய பிற்பகல் மற்றும் மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா ராமலிங்கம் இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் ராஜீவ் சுந்தரம் அறிவிப்பாளருக்கு இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வர பாடல்களை உங்கள் ஸ்டைலில் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதே போல தான், எங்கள் ஸ்டைலில் ஒளிபரப்புனாலும் அது உங்களுக்கு பிடித்த ஸ்டைல்ஸ் சாங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கும்பகோணம் 101.6 பண்பலை அலைவரிசையிலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு, ரொம்பவே மகிழ்ச்சி. அதே போல் திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, இதுலேயும் நேர்கள்லாம் நம்முடைய விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் உடைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நேர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன் வசந்தி, வணக்கம் மேடம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நான் பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டு நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டே அழகாக பாடலையும் கேட்டுட்ருக்காங்க, ரசிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். கமலாவரதன் வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலேருந்து அந்தோணி ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், இனிய மதிய மற்றும் மாலை வணக்கம் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ், இனிய மதிய வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்முடைய நேர்கள் போட்ட பதிவுகளையும் பார்த்துக்கிட்டே இடையில் வந்து அழகழகான இனிமையான பாடல்களின் தொகுப்பை வந்து எங்கள்

மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து மத்தாப்பு மாதிரி வெடித்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்களே, பாட்டு அப்படின்னு சொன்னாலே பரவசம்தான். அதுவும் நம்முடைய இடைக்கால பாடல்கள் அப்படின்னாலே அது ஒரு விதமான பரவசத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான திரைசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 எங்கள் செயல் நிகழ்ச்சியில் காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 2:35.

0: தானா மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 2:36:35. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. எங்கள் ஸ்டைலில் அடுத்த வரக்கூடிய தனித்துவமான பாடல், ரொம்பவே அழகான பாடல், அனைவருக்கும் பிடித்த பாடல், பட்டித்தொட்டி எங்கும் ஒலித்து கொண்டிருந்த ஒரு விதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எல்லோருக்கும் பிடித்தது மௌன ராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வரும் பாடல். கேட்போமா?

மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக இடைக்கால திரைசை பாடல்களின் தொகுப்பு காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையாக நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 2:41:45 நம்முடைய முகநூல் பக்கத்தில் நேயர்கள் போட்டிருக்கிற பதிவுகள்லாம் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மலர்கொடி தணிகை எங்கள் ஸ்டைலுக்கு வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆர்ஜி சண்முகம் அப்படிங்கிறவர் தஞ்சை மாவட்டம் பசுபதி கோயிலேருந்து சேரன் சண்முகம் அவர் வந்து போட்டிருக்காரு. இனிமை இதயத்தில் நீங்கா இடம் பெற்ற விவத் பாரதி எஃப்எம் வாழ்க வாழ்க, உலகெங்கும் காற்றில் பறந்து உள்ளத்தை இனிமையாய் பங்கு வகிக்கிறது அப்படின்னு தஞ்சை மாவட்டத்திலேருந்து அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதே போல் ஞானாம்பிகா ரஞ்சன் இனிய மதிய வணக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இனிய ஞாயிறு பிற்பகல் வணக்கம், பிற்பகல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பாலகிருஷ்ணன் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவரத்துலேருந்து அப்பு டெய்லர் அவரும் வந்து நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் அனைத்து மறுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல் புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. தீநகர்லேருந்து ரங்கராஜன் அவரும் வந்து எங்கள் ஸ்டைல் பாடல்கள் அனைத்தும் விவத் பாரதியின் ஸ்டைல் அப்படின்ட்டு தனித்துவமான ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்முடைய நேர்கள் முகநூல் பக்கங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஒரு பக்கம் ரொம்பவே அழகான இனிமையான பாடல்களையும் ஒரு சேர கேட்டுகிட்டே இருக்கிறோம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

சொல்லத் துடிக்கிது மனசு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் மிஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. இடைக்காலத்தில் ஒலிபரப்பக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் பசுமை மாறாத நினைவுகளாய் அந்த பாடல்கள் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த பாடல்களுடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான இசை பாடல்களின் தொகுப்பு எங்கள் ஸ்டைலாக, தனித்துவமிக்க பாடல்கள் உங்களுக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எப்பொழுதுமே காற்றலையும் நிரலையும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி முகநூலில் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி வந்து அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் போட்டிருக்காரு, நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அவரும் வந்து ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ, அதே போல் கலீல் அகமது மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு குட் லக் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்முடைய நேர்கள் தரக்கூடிய ஊக்கம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதுமே விவித் பாரதியின் தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சம் நிறை நேயர்களுக்காக அன்பு நிறைந்த பாடல்கள் எப்பொழுதும் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் வளம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, கும்பகோணம் பண்பலை 101.6 விவித் பாரதியினுடைய தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கோம். ரசிகர்களையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி, சொல்லோடு விளையாடு, அதில் தமிழ்ச்சொல் விளையாட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே விளையாடுவோம். அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நீங்கள் கலந்துக்கலாம். புதிய நேயர்களுக்காக அந்த தொலைபேசி எண்களை நான் சொல்கிறேன். 044-2952, 08-53 மற்றும் ஒரு எண் 044-2838-3871. இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். கிட்டத்தட்ட நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் ரொம்ப ஒரு அழகான பாடல் தொடரும். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: வசந்தி திரைப்படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். சந்திரபோஸ் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

0: நேரம் 2:55. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 MW திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த

மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 மெகாவாட்டிற்கு 6.6 லட்சம் ரூபாய் வரை, இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்ப் செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும் 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல் வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர்ப்பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் 5 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்பு நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes வலைதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அல்லது 1800-1800-333-33 தொலைபேசி எண் மீண்டும் 1800-1800-333-33 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வண்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வண்ணமயமான பாடல்களோடும் எண்ணம் நிறை சிந்தனைகளோடும் இனிய இசைப்பாடல்களின் தொகுப்பு வர்ணஜாலமாய் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் காற்றலையின் நிரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. முதல் பாடலே ரொம்பவே ஒரு அழகான பாடல் கொடுத்தோம். கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடிய பாடல், யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் அந்த பாடலை கேட்டோம். ஆரம்பமே ரொம்ப அசத்தலான பாடல், உண்மையாகவே கேட்கும்போதே அப்படியே கண்லேயும் மனசுலேயும் நிறைய வண்ண வண்ணமயமான காட்சிகள்லாம் தோன்றியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி வண்ணமயமான பாடல்களின் தொகுப்பு நல்ல சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காட்சியின் நேரலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. நம்முடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் எப்பொழுதுமே வந்து எல்லாமே அழகாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணியவை எல்லாமே ஈடேறும் அப்படின்னும் சொல்கிறாங்க. எண்ணங்கள் அழகானால்

எல்லாமே அழகாகும். அதே மாதிரி நல்ல எண்ணத்தோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. மனிதர்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியானது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் எந்த மாதிரியான வேறுபாடு இருந்தாலும் சிந்தனை என்பது நல்லவையாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து நல்லதை மட்டுமே யோசிக்கணும், நல்லதை மட்டுமே அதை செயல்லையும் காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமான பாடல்கள் கூடவே நல்ல சிந்தனைகளும் உங்களுக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டுகிட்டே இருங்க, பாட்டை ரசிச்சிட்டே இருங்க. அடுத்ததாகவும் ரொம்ப அருமையான பாடல் அநேகன் திரைப்படத்திலிருந்து.

அநேகன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். பவதாரணி மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம், உங்களுக்காக வண்ணமயமான பாடல்களின் தொகுப்பு காட்சலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 3:13 நிமிடத்தில்

0: ரொம்ப அருமையான இனிமையான பாடல் கேட்டோம். ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் பாடிய பாடல், நான் முத்துக்குமார் எழுதியது, எஸ் எஸ் தமன் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 3:19:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வண்ணமயமான பாடல்களோடு, எண்ணம் நிறை சிந்தனைகளோடு உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. எண்ணங்களை எப்படி அழகாக வைத்துக் கொள்வது? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ரசிக்க பழகி கொண்டாலே நம்மை சுற்றி மகிழ்ச்சியான எண்ண அலைகள் உருவாகும் என்பது பொதுவாக நற்சிந்தனைவாதிகளுடைய கருத்து. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே ரசிக்க பழகிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்பொழுது தான் நம்மை சுற்றி மகிழ்ச்சியான எண்ண அலைகள் உருவாகும். அதே போலவே நம்முடைய எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்று அழகாக சொல்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

இவன் வேற மாதிரி அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து வேற மாதிரி வேற லெவலில் ஒரு சாங் கேட்டோம். மதுஸ்ரீ பாடிய பாடல் கவிஞர் நாம் முத்துக்குமார் எழுதியது. சி சத்யா இசையில் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். நேரம் 3:25. வண்ணமயமான பாடல்களோடு எண்ணம் நிறை சிந்தனைகளோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காற்றலையின் நிரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சிந்தனை என்ன அப்படின்னு பார்ப்போம். எந்த ஒரு சமயத்திலும் எதற்காகவும் நாம் வந்து கவலைப்படவே கூடாது. நமக்கு கிடைப்பது வெற்றியோ தோல்வியோ, அதை நோக்கி பயணம் செய்யும் போது நம்பிக்கையோடும் அதே சமயம் விடாமுயற்சியோடும் ஊக்கத்தோடும் நாம் செயல்படும் போது நம்முடைய எண்ண அலைகள் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு என்னால் முடியுமா, என்னால் எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்னு பலவிதமான எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை கேள்விகளையும் நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த செயலை செய்யும்போது அது கட்டாயம் கலக்கத்தை ஏற்படுத்தும், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே எண்ணுவதை சிறப்பாக எண்ணி சிறப்பான செயல்களை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை என்பது வளமாக இருக்கும். இந்த நல்ல சிந்தனையோடு இனிமையான பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வருது. என்ன திரைப்படத்திலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மரியான் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான அருமையான

வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் வானலையின் காற்றலையின் நேரலையில் உலாம் வர காத்து கொண்டிருப்பது குக்கு திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல். இந்த பாடலை கேட்டு அப்படியே கண்ணை மூடணும்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே கலர் கலராக கலர் கலராக நம்ம எண்ணங்கள் எல்லாம் சொல்கிறது மாதிரியே நல்ல சிந்தனையோடு பயணிக்கும் அப்படி ஒரு அழகான பாடல், ரொம்பவே அழகான பாடல், இனிமையானது. ஆர்ஆர் மற்றும் திவ்யா ரமணி இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி எழுதியது, சந்தோஷ் நாராயணன் இசையில் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நேரம் 3:32. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. வேலூர் பண்பலை 100

எல்லாம் நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. அந்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே போல் 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லோடு விளையாடு, அதில் தமிழ்ச்சொல் விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக வருது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேயர்களாக இருந்தால் உங்களுக்கான தொலைபேசி எண்களை நான் சொல்கிறேன். 044-29-52-0053 மற்றும் ஒரு எண் 044-28-38-98-71. இந்த 2 எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து.

அப்புச்சி கிராமம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வருண் விஸ்வா பாடிய பாடலை கேட்டோம். சௌஹேஷ் சேகர் இசையமைத்த பாடல் இது. நேரம் 3:41, 45 நொடி. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை முகநூலில் நேர்கள் போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், இனிய மாலை வணக்கம், வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலேருந்து முத்துக்குமரன் அவர் பெரிய ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு, நன்றி. அதே போல் இன்னும் சில நேர்கள்லாம் போட்டிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் ரங்கராஜன் தீநகர்லேருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கலமருதூர்லேருந்து அனுஷ்கா ஃபேன்சி ஸ்டோர் நாகராஜன், இவங்கெல்லாம் வந்து

வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி. நாகராஜன் இன்னொரு பெரிய போஸ்டராக போட்டிருக்காரு. முருகன் பெருமாள் அவரும் வந்து பெரிய வணக்கத்தை போட்டிருக்காரு. முகமது பிலால்சி டெய்லர் ஐனாவரத்துலேருந்து எல்லா பாடல்களும் அருமை நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபேஸ்புக் வீர ராகவன் வர்ணஜாலமா இது அல்ல, வண்ணமயமான ராகங்கள் அலங்காரம், வரிகளால் இழைத்த ஆனந்த அமுதகானம், இதயம் மகிழும் தேன் சுவை கீதங்கள், பகலில் உலாவரும் தென்றல், காற்றின் வாசம் நிறை பாதங்கள், சுவாசித்து மகிழ காத்திருக்கும் நெஞ்சம் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவரும் ஒரு அழகான கவிதையை போட்டிருக்காரு. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமான பாடல்கள் ஐயையோ ஆனந்தமே அந்த பாடலாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. முத்துக்குமார் அவரும் வந்து வர்ணஜாலம் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்முடைய நேயர்களுக்கு பிடித்த பாடல்கள் தொடர்ச்சியாக 2000 பிறகு வெளிவந்த பாடல்களின் தொகுப்பு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக. காய்ச்சலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. காய்ச்சலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி தொகுத்து வழங்கிட்டிருக்கேன். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடரும் பாடல். இது கதிர்வேலனின் காதல் என்கிற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல். ஹரிணியோடு இணைந்து பாடியிருக்காரு கவிஞர் தாமரை எழுதிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 3:55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம், வண்ணமயமான பாடல்களும் எண்ணம் நிறை சிந்தனைகளும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அதுவும் வந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல். என்ன திரைப்படத்திலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா தெகிடி திரைப்படத்திலேருந்து, ரொம்பவே சூப்பரான பாடல். அபய் ஜோத்புர்கர் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல், கபிலன் எழுதியது, நிவாஸ் கே பிரசன்னா இசையில் வருது அந்த பாடல். அந்த பாடலுக்கு முன்னால் ஒரு சின்ன சிந்தனை. நம் எங்கு பார்த்தாலும் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இறுக்கமான மனிதர்களும் எந்திரத்தனமான சில மனிதர்களையும் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ண குவியல்களின் கலவைகள், சிந்தனை ரேகைகளை கொண்ட மக்கள் கூட்டத்தை காணும் திசை எல்லாமே வந்து இந்த மாதிரியே பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, சக மனிதனை கண்டு மகிழும் உள்ளமோ இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுதலோ இல்லாமல் நாம் ஒரு தனி உலகத்தில் தனியாக தனித்த ஒரு சிந்தனைகளோடு பயணிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. என்ன என்ன காரணம், நம்ம தனியாகவே இருக்கிறதால நம்முடைய பிரச்சனைகள்லாம் மாறிடுமா, நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்முடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கணும், அதுவும் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை பகிரும்போது அது பல மடங்கு இன்பமாக மாறும் அப்படிங்கிறது கண்கூடாக கண்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அடிப்படையான சின்ன சின்ன சிந்தனைகளை நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் நல்லாயிருக்கும், நம்முடைய எண்ணங்களால் அமையக்கூடிய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்கும்போது அங்கே வாழ்க்கையினுடைய நெறிகள்லையும் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம்.

நம்முடைய நடத்தை மாறுபாடுகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாகவும் நல்லதாகவும் வைப்பதோடு மட்டுமல்லாமல், நாம் தனித்து ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே தனியாக வாழாமல் நம்முடைய எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து அந்த எண்ணங்களை இன்னும் வளமானதாகவும் வாழ்க்கையை இனிமையானதாகவும் மாற்றுவோம் அப்படின்னு இந்த பாடல் கேட்டுக்கிட்டே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். தேடி திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்போம். இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் பண்பலை.

ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் நிறைவாக வந்த பாடல் அது. ரொம்பவே இனிமையான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் உலா வந்தது. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமான பாடல்களோடு நம்முடைய நேயர்கள்லாம் முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் என்ன பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நெல்லப்பெருமாள் அவர் வந்து கடம்போடு வாழ்வு பகுதியிலேருந்து இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல் பிரபாகரன் இனிமை வர்ணஜாலம் இசைத்தொகுப்பில் நல்ல வாழ்வியல் சிந்தனைகளோடு ஒளி உலா வந்த எல்லா பாடல்களுமே வந்து மனங்களை கொள்ளை கொண்டது அப்படின்னு போட்டிருக்காரு. அழகாய் தொகுத்த ஆர்ஜி அவர்களுக்கும் பாடல் தேர்வு குழுவிற்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை பாடல் தேர்வு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. சூலையிலேருந்து ரீஜா மனோகரன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லா பாடல்களும் இனிமே அப்படின்னு போட்டிருக்காரு. செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களுக்கும் வந்து பேரளத்திலிருந்து இவங்களும் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் நன்றி. இதே போல் நம்முடைய நேயர்கள்லாம் நிறைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமான பாடல்களோடு எண்ணம் நிறை சிந்தனைகளோடும் அழகான பாடல்களின் தொகுப்பு காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருந்தது. இதே போல் அழகழகான பாடல்களின் தொகுப்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலும் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. எண்ணம் என்பது நம்முடைய எண்ணம் என்பது நம்முடைய வாழ்க்கை. எண்ணங்கள் வானை நோக்கி, எழுத்துக்கள் உயர்வை நோக்கி, கண்ணிமைக்கும் காலம் கூட எடுத்துவை இலக்கை நோக்கி. நாளை என்று நாளை தள்ளி வைக்காதே உயர்வை தள்ளி. இன்று ஒன்றே உண்மை தம்பி, உயர்வாய் நீ உன்னை நம்பி. தடுமாற்றம் வந்து உன்னை தடம் மாற செய்யக்கூடும். கொள்கையில் உறுதி கொண்டால் உன்னுடையது. தடை என்பது திரும்பி ஓடும் அப்படின்னு நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு கவிதை படித்ததில் பிடித்தது உங்களுக்காக வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இணைந்திருந்தோம் நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காற்றலை நேரலை நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. இந்த நிகழ்ச்சியில் எப்போதும் போல ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெறும். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம வந்து விளையாட போகிறோம். தமிழ் சொல் பற்றிய விளையாட்டு தான் இது. ரொம்ப பழைய காலத்தில் பயன்படுத்திய சொற்கள் இன்றைக்கு வந்து வழக்கத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது. அந்த மாதிரியான சொற்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது சொல்லோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 044-295-2-0853 மற்றும் ஒரு எண் 044-283-8987 இந்த ரெண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கலாம். அதே போல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்க நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நான் சொன்ன தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பட்டய கலப்புற ஒரு பாட்டு கேட்போமா?

0: பைரவா திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல், அனந்த் மற்றும் பென்னி தயால் சேர்ந்து பாடிய பாடல் அது. வைரமுத்து எழுதியது, சந்தோஷ் நாராயணன் இசையில் ஒலித்தது. அட்டகாசமான பாடலோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். நாம நம்முடைய நிகழ்ச்சியில் இணைய போகும் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கும்பகோணம் பாலக்கரை உப்புத்தடல இருந்து நிஷா பேசுறேன்.
0: நிஷாமா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேக்குறீங்களா? எப்படி 101.6 கேக்குறீங்களா?
1: கேக்குறேன் மேடம்.
0: எப்படி இருக்கு அனுபவம்? எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு மேடம்.

0: பாட்டே போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரிங்கம்மா, சரி சரி, கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: சரி, நிகழ்ச்சி அப்படிங்கிற சொல் தெரியும் இல்லையா உங்களுக்கு? நிகழ்ச்சி,
1: நிகழ்ச்சி.
0: ஆமாம், நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இப்போ நடந்துட்டு போயிட்டு இருக்கிறது நிகழ்ச்சி தானே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடியது, சரியா? எதிர்பார்த்து செய்கிறது தான். ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஏதோ காதுகுத்தல் நிகழ்ச்சி, ஏதோ ஒன்று, சரியா? இப்படி இந்த நிகழ்ச்சி மாதிரி எதிர்பாராத செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு ஒரு பேர் இருக்குது, நிகழ்ச்சி மாதிரி. அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் யோசிக்கலையா? பாட்டை போடுவீங்க, நான் கேட்பேன் அப்படின்னு ஹேட் பண்றீங்க, சரியா?
1: மில்லு வச்சிருக்கோம், மொளாமல்லி மாவு பாக்கெட் இந்த மாதிரி மில்லு வச்சிருக்கோம். கேட்டுக்கிட்டே நான் மாவு அரைச்சிக்கிட்டே பாக்கெட் போட்டுக்கிட்டே இருப்பேன்.
0: சரிம்மா, சரிம்மா.
1: போன அடிச்ச தடவை அடிக்குதுவலா, அதுல நீங்க டென்ஷன் ஆகுறதோ அதுவும் பேசுறதோ எனக்கு அதுவே எரிச்சலா இருக்கு.
0: சரிம்மா, சரிம்மா,
1: அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றி, நன்றி,
1: நன்றி மேடம்,
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், குடமாண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு கேள்வி கேட்டுச்சிங்களா? உங்களுக்கு
2: அம்மா, நாங்கள் 100.1 திருப்பத்தூர் அலைவரிசையில் கேட்கறோம்.
0: திருப்பத்தூர் அலைவரிசையில் கேட்குறீங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி,
2: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் பகுதி மக்களே இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
0: சரிங்கய்யா, சரி சொல்லுங்க. நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா?
2: அப்புறம் எதிர்ப்பு சொல் கேட்குறீங்க?
0: ஆமாம், இது ரொம்ப பழைய காலத்தில் வழங்கின சொல்லது.
2: நிகழ்ச்சிக்கு,
0: ஆமாம், நிகழ்ச்சிக்கு எதிர்ச்சொல். சரி, நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி, நன்றி. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் இது. ஏன்னா இந்த சொல்லை வந்து நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதிகமாக யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். யாராவது ஒரு நேயர் முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் எது?
3: சம்பவம், வைபவம், இது ரெண்டே தான் ஒண்ணு இருக்குமா, வருமா?
0: இல்ல, அதுதான் நிகழ்ச்சி. சம்பவம், வைபவம், இது எல்லாமே தமிழ்ச்சொல் கிடையாது முதல்ல, அது சரியான விடையும் கிடையாது, சரிங்களா?
3: நீங்க சொல்றத கேக்குற மேடம், யாருதான் சரியான நிகழ்ச்சி சொல்றாங்கன்ட்டு
0: கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். எம்டிஐ சந்திரசி நகர் அம்பத்தூர் மேடம். நலமா?
0: நலம் சார், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நிகழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல்
4: மேடம்? அதுக்கு எதிர்ப்பு தான் திடீர் சம்பவம் மேடம்.
0: திடீர் சம்பவம், சம்பவங்கிறது வடமொழிச்சொல், நம்ம கேக்குறது தமிழ்ச்சொல், நம்ம மறந்துட்டோம், சரிங்களா? நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி சீல முடியும். நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் மகிழ்ச்சியா? இல்ல. நன்றி சார், நன்றி, நீங்க இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: செந்தில்கண்ணன் பேரலாம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
5: நிகழ்ச்சிக்கு பேர் மறைவு அல்லது ஓய்வு?
0: நிகழ்ச்சிக்கு மறைவு அல்லது ஓய்வு அப்படிங்கிறது தவறான விடை, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், நான் ஆவடியில இருந்து பானு பேசுறேன் மேடம்.
0: பானுமா, சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு எதிர்ச்சல் என்ன?
6: எதிர்ச்சியா மேடம்?
0: புரியல.
6: நெகிழ்ச்சி.
0: நெகிழ்ச்சி சொல்றீங்களா? நெகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த உணர்வுகளில் வரும், நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், ரொம்ப அவங்க சொன்னது நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங். ஆமாம், சரிங்களா? மகிழ்ச்சி.
6: ஒரே ரிக்வெஸ்ட் மேடம்,
0: சொல்லுங்க.
6: நான் வந்து பாடல்கள் உங்கள் சாய்ஸ்ல நான் ரொம்ப ட்ரை பண்றேன் மேடம், எனக்கு ஜாயினே போக மாட்டேங்குது.
0: நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதால உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? நன்றி, நன்றி. நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான எதிர்ச்சொல், தமிழ்ச்சொல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேயர்கள்லாம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்த்து நடப்பது, அதுவும் திட்டமிட்டு நம்ம நடத்துவது, ஒரு திருமண நிகழ்வோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிகழ்வு.

ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கூட திட்டமிட்டு நடத்தப்படக்கூடியது. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நேயர்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் யோசிங்க. நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா முகநூல்லையும் நீங்கள் வந்து இந்த பதிவுகளை போடலாம். இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 4:12:45 நொடியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

0: சிறப்பிக்க போகும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: மேடம், நீட்சி என்பது சரியான விடையா மேடம்?
0: புரியல.
1: நீட்சி நிகழ்ச்சியை எதிர்ப்பதம், நீட்சி என்பது சரியான?
0: நீட்சியா?
1: ஆமா, நீட்சி.
0: நீட்சி என்பது தவறான விடை. சி அப்படிங்கிறது கடைசியா வரக்கூடிய எழுத்து, அது மட்டும் சரியா சொல்லிட்டீங்க, ஆனா தவறானது. நீங்க வந்து கொஞ்சம் காத்திருந்து என்ன விடைன்னு தெரிஞ்சீங்க, சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், ஒரத்தநாட்டில இருந்து பேசுறேன் மேடம், ஷர்மிளா.
0: ஷர்மிளா, ஒரத்தநாட்டில இருந்து இப்பதான் புதுசா பேசுறீங்களா?
2: ஆமா மேடம்.
0: ஓ, இன்னைக்கு தான் முதல் தடவையா முயற்சி பண்றீங்களா?
2: ஆமா.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பதில் சொல்லுங்க.
2: அதிர்ச்சி மேடம்.
0: அதிர்ச்சி அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி எதிர்பாராத நடக்கும்போது அதை கேட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அந்த எதிர்பாராத நடக்கிறதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தை இருக்குது, சரியான சொல் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கேட்டுட்ருக்கோம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது சொன்னது எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட அதை வந்து யோசிக்கக்கூடிய சரியான சொல்லாக இருக்குது. ஆமாம்
2: மேடம், எதிர்சொல்ங்கிறதுனால
0: இருக்கலாம், இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தூண்டுது. ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி, நன்றி,
2: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: என்ன கல்யாணம்? காட்சி, காட்சிங்க, காட்சி.
0: காட்சி அப்படிங்கிறது சரி கிடையாது. நீங்க யார் பேசுறீங்க முதல்ல சொல்லுங்க.
3: முத்துக்காட்டுல இருந்து சந்தானம் பேசுறேங்க.
0: சந்தானம் சார்,
3: கல்யாணம் காட்சின்னு சொல்லுவோங்க நம்ம தமிழன், யுவாரிய தமிழச்சி. கல்யாணம் காட்சின்னு
0: தான். கல்யாணம் காட்சி அப்படிங்கறது நிகழ்ச்சிக்கு சொல்லுவாங்க. கல்யாணம் காட்சி அப்படிங்கறது கல்யாணம் இல்லாத வேற நிகழ்ச்சிகளையும் சொல்றது அப்படிங்கிற மாதிரி.
3: காட்சி தான், நிகழ்ச்சிகள் எல்லாம் தான் நடக்கும்.
0: ஆமா, நம்ம ஆப்போசிட் தானே கேக்குறோம், எதிர்ச்சொல், அதுக்கு எதிரானது தானே கேக்குறோம்.
3: எதிரானது கேக்குறோம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
3: சரி, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், வணக்கம், இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மால்ல இருந்து ஆட்டோ துரை.
0: ஆட்டோ துரை சார், சார் சொல்லுங்க, நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எது சொல்?
4: நிகழ்தகவச்சி. நிகழ்தகச்சி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இந்த மாதிரி விழாவுக்கு.
0: இல்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் கேக்குறேன், எதிர்ச்சொல்.
4: எதிர்ச்சொல்.
0: ஆமா, எதிர்ப்பான சொல் தான். மேடு பள்ளம், இன்பம் துன்பம், அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு. இல்ல இல்ல இல்ல, மகிழ்ச்சி, நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
5: திருவாரூர் மாவட்டம் திருக்கலார், ஜீவா பேசுறேம்மா.
0: ஜீவா சார் சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன?
5: இகழ்ச்சின்னு இருக்கம்மா.
0: எப்படிங்க, இகழ்ச்சியா? இகழ்ச்சி அப்படிங்கிறது புகழ்ச்சிக்கு ஆப்போசிட் இல்லையா? ஒருத்தவங்க புகழறாங்க அப்படின்னு போது அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்க, இகழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப கஷ்டமான வார்த்தை, கடினமான வார்த்தை அப்படின்னா, ஆனால் நம்ம வந்து பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு ஒரு மேடு பள்ளம், இன்பம் துன்பம் அப்படி நம்ம வந்து எதிரான வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துகிறோம். நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் அதற்கான எதிர்ச்சொல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தாமல் மறந்தே போயிட்டோம். அந்த மாதிரியான வார்த்தையை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நடுவில் நம்ம வந்து இந்த பாட்டு அழகாக கேட்டுட்டு வந்துடுவோம்.

மான் கராத்தே திரைப்படத்திலேருந்து ரொம்ப ஆட்டம் போடக்கூடிய ஒரு பாடல். பென்னி தயாள் மற்றும் சுனிதி சௌஹான் இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி எழுதியது. அனிருத் அவர்களுடைய இசையில் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. அதில் வந்து சொல்லோடு விளையாடு, குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்ச்சொல் பற்றிய விளையாட்டு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று

0: இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற படத்திலிருந்து அடித்து தூக்குற மாதிரியான ஆட்டம் போடுற ஒரு பாடலை கேட்டோம். நிவாஸ் மற்றும் அனிதா இணைந்து பாடிய பாடல், அண்ணாமலை எழுதியது, விஜய் ஆண்டனி இசையில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாடுறோன்னா சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி தான் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. புதிய நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா 0444-295-2853 மற்றும் ஒரு எண் 0444-238-3871. இந்த இரண்டு நம்பருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்து இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கலாம். அதே போல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்லலாம் வந்து நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அந்த நேர்களும் நம்முடைய இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கும்பகோணத்துலேருந்து பி மீனாட்சி.
0: என்ன பேருமா?
1: மீனாட்சி.
0: மீனாட்சி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சல் என்ன?
1: புகழ்ச்சி.
0: புகழ்ச்சிங்கிறது கிடையாது, அது இகழ்ச்சிக்கு ஆப்போசிட் தானே அது, புகழ்ச்சி. ஆமாம், மகிழ்ச்சிம்மா மீனாம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்.
0: பாண்டியன் சார் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய?
2: முடியல.
0: கிடையாது, மறைச்சு போயிடுச்சு. ஆனா கேட்டா அப்படியா அப்படின்னு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நம்ம

0: பார்க்கலாம். சரிங்களா,
1: பண்ணுவோம்.
0: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். வணக்கம்,
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட்
2: என்ன?
0: எழுச்சியா? வீழ்ச்சிங்கிறதுக்கு ஆப்போசிட் தான் எழுச்சி, அதனால அது வந்து தவறான விடைங்கய்யா. சரிங்களா? ஆமா, எழுச்சிங்கிறது வீழ்ச்சிக்கு ஆப்போசிட். நன்றி, நன்றி, நன்றி, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யா பேசுறீங்க? நல்லா இருக்கிறம்மா, சொல்லுங்கம்மா. பத்மாம்மா, நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட்.
3: மகிழ்ச்சி வந்து சந்தோஷம் சொல்லலாமா?
0: மகிழ்ச்சி கேட்கல நான், நிகழ்ச்சி, நிகழ்ச்சி ப்ரோக்ராம், நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்னடான்னு கேட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி பாடா படுத்துறாங்களே இந்த அம்மா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னு நம்ம வந்து மறந்து போயிடுற அளவுக்கு மாறிப்போச்சு நம்முடைய தமிழ்ச்சொல் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது. எல்லாமே நிறைய சொற்கள், அழகான சொற்களை நம்ம மறந்து போயிட்டோம், நினைவில் வைத்துக்கொள்ள தவறிட்டோம், அதை பழகாமலே விட்டுட்டோம். அதுக்கு பதிலாக நிறைய வேறுமொழி சொற்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மீண்டும் நம்முடைய தமிழ் சொற்களை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு, குறிப்பாக தமிழ்ச்சொல் விளையாட்டு நம்ம வந்து அடிக்கடி நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. நேரம் 4:29. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு அருமையான பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆட்டம் போட வைக்கிற பாட்டு தான். எல்லாரும் ஆட்டம் போடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இந்த பாட்டு வருது. கேளுங்க, இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
4: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்ற

0: விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி இமான், ஆதித்ய காதவி மற்றும் நாராயணன் இணைந்து பாடியிருக்காங்க அந்த பாடலை. விவேகா எழுதினது, டி இமானே வந்து இசையமைத்த பாடல், அது அடிச்சு தூக்கு அப்படிங்கிற பாட்டு. ரொம்பவே அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைபோட அந்த பாட்டை வந்து கேட்டோம். நேரம் 4:34, 25 நொடி. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம்முடைய நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா முகநூல்லையும் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பதிவுகளை படிக்காமல் விட்டால் அதுவும் ஒரு பெரிய இதாகிடும். ஒருவேளை யாராவது சரியான விடையை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஆப்போசிட் போட்டு மறைவு நிகழ்ச்சி, இன்மை நிகழ்ச்சி, ஒடுக்கம் நிகழ்ச்சி, எதிர் நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சினா சம்பவம் அப்படின்னும் பூஜா ராஜா போட்டிருக்காங்க. ஹரிஹரன் தான் நிகழ்ச்சி, மறைவு நிகழ்ச்சி, இதெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டிருக்காரு. அதுவும் கிடையாது. நிகழ்ச்சி மறுசொல் வந்து காட்சி அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரிஜா மனோகரன் போட்டிருக்காரு. ஹேம்லதா முயற்சியின்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழாமை அப்படிங்கிறத கூட ஹரிஹரன் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுவும் கிடையாது. அதுக்குன்னு சிறப்பான ஒரு வார்த்தை இருக்குது, இதுக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது. தேனி ஹரிராம் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் வீழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் முகநூல்லையும் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த சொல் வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். எதிர்ச்சொல் முடக்கம் அப்படின்னு இளங்கோ, காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ போட்டிருக்காரு. நம்முடைய நேர்கள்லாம் முகநூல்லையும் முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கேள்விக்கான விடையை நம்ம நேர்கள்கிட்ட பேசிட்டு சொல்லிடலாம். இடையில் யாராவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மேடம் சங்கரன் மண்டல் சாவுல் அமீது.
0: சாவுல் அமீது சார் சொல்லுங்க.
1: வினல்சி மேடம்
0: சொல்லுங்க சார், மறுபடியும் சொல்லுங்க.
1: வினல்சி.
0: வினல்சியா? வினல்சி அப்படிங்கிறது என்ன பொருள், என்ன மீனிங்னே சார் தெரியலீங்களே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் வந்துச்சுங்களா? இல்ல, அது தவறான விடை. சரிங்களா? நன்றி, நன்றி சார், நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: முன்னல்சி. முன்னல்சி
0: யார் பேசுறீங்க?
2: நான் ஏற்கனவே பேசிட்டேன், இது ரொம்ப நேரம்.
0: ஏற்கனவே பேசிட்டீங்களா?
2: நம்ம பெரியவர் சொன்னாரு முன்னல்சின்னு சொல்லுவாங்கன்னு
0: சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல இல்ல. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். நீட்சி. நீட்சி அப்படிங்கிறது தவறான விடை. நீட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து நீ இழுச்சி, நீழ்ச்சி அப்படி, நிகழ்ச்சிக்கு நீழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல இல்ல, தவறான விடை. நன்றி, நன்றி, முயற்சிக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ.
0: ஆ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: என் பேர் சிந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மன்னார்குடி பக்கத்துல பராகோட்டையில இருந்து பேசுறோம்.
0: ஓ, புதுசா பேசுறீங்க நீங்க, இன்னைக்கு புதிய நேயர். மகிழ்ச்சி. சொல்லுங்க, நிகழ்ச்சிகள் எல்லாம் கேக்குறீங்களா தொடர்ந்து?
3: இப்ப நாங்க கார்ல போயிட்டு இருந்தோமா, அப்ப கேட்டுட்டு இருந்தோம்.
0: கேட்டுட்டு இருந்தீங்க. சரி சொல்லுங்க, சொல்லுங்க விடை சொல்லுங்க.
3: கிளர்ச்சி
0: அப்படிங்கிறது கிடையாது. கிளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. முயற்சிக்கு நன்றி. சொல்லுங்க.
3: அகழ்ச்சி.
0: அகழ்ச்சி அப்படிங்கிறதும் கிடையாது. நன்றி, நன்றி, நன்றி. முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: ராமகேசவரத்துல இருந்து நூர் நிஷா பேசுறேன்.
1: நூர் நிஷா அம்மா இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
0: ஆமா மேடம்.
1: மகிழ்ச்சி சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு என்ன ஆப்போசிட்?
0: எதிர்ச்சி.
1: எதிர்ச்சியா? எதிர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது, தவறான விடை. ஆனாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா?
0: நன்றி மேடம், நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றிமா. நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: கும்பகோணத்துல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் சார் சொல்லுங்க.
2: மேடம் நான் கூகுள்லயே தேடி பார்த்தேன் மேடம், கிடைக்கவே மாட்டேங்குது.
1: கிடைக்காது, கூகுள்ல கிடைக்காது. ஏன்னா கூகுள்ல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணல, இன்னும் அதுக்கு அப்டேட் பண்ணல. சரிங்களா?
2: நானும் எவ்வளவு நேரமா தேடி தேடி
1: பார்த்தேன், தேடி தேடி பார்த்து ஓஞ்சி போயிட்டீங்க. நான் அது விடைய சொல்லுவேன்னு பாத்துட்டு இருக்கீங்க.
2: மேடம் நான்
1: வராது. சூழ்ச்சி அப்படிங்கறதும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப எப்படி நிகழ்ச்சி என்பத சொல்லுங்கம்மா.
3: சதி பண்ணி பண்றது, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பண்றது,
1: ரெண்டுமே வந்து திட்டமிட்டு தானே பண்றது. சூழ்ச்சியுமே திட்டமிடல் அப்படிங்கறதா சூழ்ச்சிக்கு சரியான விடை. திட்டமிடல் அப்படிங்கிறது தான், பிளானிங் தான். நன்றி நன்றி நன்றி. நம்முடைய நேயர்கள்லாம் தொடர்ந்து இது என்னடா இது அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க. மகிழ்ச்சி வணக்கம். யாரு?
4: வணக்கம்மா, நான் தஞ்சை மாவட்டம் திருவடம்பூர் மாவட்டம் பேப்பர் மாநல்லூர் சரவணா கமலேஷ்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க விடை சொல்லுங்க.
4: நிகழ்ச்சிக்கு நேர்காணல் சொல்லாமாமா?
1: நேர்காணல் சொல்லாமா அப்படின்னா கிடையாது, அதுவும் ஒரு வகையான நிகழ்ச்சி தான். நேர்காணல் அப்படிங்கறது நிகழ்ச்சி தான். ஏற்பாடு அப்படிங்கிறதும் அதுவும் நம்ம ஏற்பாடு பண்ற நிகழ்ச்சி தான், அதுவும் சரி வராது. சரிங்களா? சரிங்க சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி. அப்பப்பா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு என்னதாண்டா ஆப்போசிட் அப்படின்னு நம்முடைய நேர்கள்லாம் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த சொல் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது தான், ஆனால் அதை எப்படிங்க நம்ம தினம் தினம் ஒவ்வொரு நேரத்தையும் ஏதோ ஒரு ஏற்பாட்டோட ஏதோ ஒரு திட்டமிடலோடு நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை நிகழ்ச்சின்னு சொல்கிறோம். பெரிய பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு நடத்தப்படுவது நிகழ்ச்சி. அப்படி திட்டமிடாமல் எதிர்பாராமல் திடீர்னு நடக்கிறது என்ன பேர்? அது கண்டிப்பாக அந்த காலத்தில் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா? பயன்படுத்தியும் இருக்காங்க, ஆனால் நம்ம வந்து அதை பயன்படுத்தாத விட்டுட்டோம். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரே கேள்வியில் இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதால அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக நான் விடைய சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நாலே எழுத்து வார்த்தை தான். நிகழ்ச்சி அப்படிங்கிறது திட்டமிட்டு சொல்கிறது. நேர்ச்சி அப்படின்னு நேராக சொல்கிறேன். நேர்ச்சி அப்படிங்கிறது திட்டமிடாமல் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு நான் சொல்லலை. இது நீங்கள் கூகுளில் தேடினா கூட சில சமயம் கிடைக்காது, சில ஒருவேளை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மொழி ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய தேவநேய பாவாணர் தான் சொல்லியிருக்காரு. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நேர்ச்சியா அப்படின்ட்டு, நேர்ச்சி அப்படிங்கிறது தான் நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட், எதிர்ச்சொல். அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது, அது வழக்கொழிந்த ஒரு சொல்லாக மாறிடுச்சு. தொடர்ந்து இது மாதிரியான நிறைய தமிழ் சொற்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
5: என்னடா திட்டியா?
6: இல்லடா அசினா
5: கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மகாமிஷி. பிரதர் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது பால் டப்பா. அவர் தான் வந்து பாடியிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால் டப்பா அவரே வந்து எழுதியிருக்கிறாரு இந்த பாடலை. அந்த பாடலை தான் கேட்டோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் இப்பொழுது 4:46. 40 நொடியில் இணைந்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? கணபதி சார், கேள்வி கேட்கலாங்களா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரொம்ப நேரம் இழுத்துருச்சு அந்த கேள்வி, இல்லைங்களா? ஆமா ஆமா, சரி. பல்லக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பல்லக்கு, பல்லக்குனா என்ன?
1: பல்லக்கு போட்ல இது இல்ல, நாத்து குளம் கடல்ல கூட ஓட்டுறது.
0: பல்லக்கு போவோமா?
1: பல்லாக்கு, பல்லாக்கு.
0: ம், பல்லாக்கு. ம், அது வந்து ரெண்டு வகை இருக்கு பல்லாக்கு. ஒன்று வந்து மூடு பல்லாக்கு, இன்னொன்று வந்து திறந்து பல்லாக்குன்னு சொல்லுவாங்க. பல்லாக்குனா தெரியும் இல்லையா? ஒரு ஒரு ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த தேர் மாதிரி ஒரு இது இருக்கும், அதில் தூக்கிட்டு போவாங்க. ஒன்று அதில் வந்து சாமி சிலைங்க இருக்கும், இல்லாட்டி பெரிய பெரிய ஆட்கள், அந்த காலத்தில் ஊர் தலைவர்கள், ராஜாக்கள். ஆ, ஆமாம் ஆமாம். அதில் திறந்த பல்லக்கு இருக்கு இல்லையா? திறந்த பல்ல, ஓப்பனாக இருக்கும் அது. அதுக்கு பேர் வந்து பல்லக்கு. மூடி பல்லக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மூடு பல்லக்குக்கு என்ன பேர்?
1: மூடு பல்லக்கு என்ன பேர்?
0: என்ன பேர்? ஆமாம், ஒன்று ரெண்டு வகை இருக்குது பல்லக்கு. மூடு பல்லக்கு ஒன்று, திறந்த பல்லக்கு ஒன்று. திறந்த பல்லக்கு தான் வந்து பொதுவாக பல்லக்குன்னு சொல்லுவாங்க. மூடுற ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்கிற பல்லக்கு

0: என்ன பேர்?
1: ஆமாங்க, அந்த காலத்து ராஜா கூட
0: ஆமா
1: ராணி ராஜாவெல்லாம் கூட்டிட்டு போவாங்க.
0: ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஆ பேசுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார் சொல்லுங்க, பல்லக்கு வந்து ரெண்டு வகை இருக்கு, ஒன்று வந்து மூடு பல்லக்கு, இன்னொன்று திறந்து பல்லக்கு. தூக்கிட்டு போவாங்க இல்லையா? சபரிமலையில் கூட வயசானவங்களை வந்து பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா.
0: அந்த மாதிரி ராஜாக்கள் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அந்த காலத்தில் வந்து தூக்கிட்டு போவாங்க. அது வந்து ஒன்று ஓப்பனில் இருக்கும், இல்லாட்டி மூடி ஸ்க்ரீன்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த மூடி வச்சிருக்கிற பல்லக்குக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னு தெரியுங்களா? மறைக்கிற பல்லாக்கா. சரி, நீங்க யோசிச்சுட்டே இருங்க சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரல் சுரேஷ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, பல்லக்கு ரெண்டு வகை இருக்கு, அதுல வந்து மூடு பல்லக்கு, திறந்த பல்லக்கு.
3: சாமி
0: வந்து பெரும்பாலும் வந்து திறந்த பல்லக்குல தான் வரும், ஏன்னா சாமியை வந்து எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக. இப்ப ராஜாக்கள் ராணி எல்லாம் வரும்போது மூடி வச்சுட்டு வருவாங்க, அந்த மூடு பல்லக்கு பேர்
3: என்ன?
0: சரி, நீங்க யோசிச்சுட்டே இருங்க சார்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே என்னுடைய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன கேள்வியோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நம்ம எத்தனையோ விளையாட்டு விளையாடி இருந்தாலும் நம்ம மனசில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டம் விடுறது அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் கடையில் போய் 10 ரூபா கொடுத்து பட்டம் வாங்கிட்டு வந்து அதை காற்றுல பறக்க விடுறத விட வீட்டில் நம்மளே பட்டம் செஞ்சு விளையாடுறது அப்படின்றது வந்து தனியான ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பட்டம் செய்யும்பொழுது நம்ம ஏதோ ஒரு நாசா இஸ்ரோ விஞ்ஞானி மாதிரி நம்மளை நாமளே ஃபீல் பண்ணிப்போம். ஸோ அந்த வகையில் நீங்கள் சின்ன வயசில் நீங்களே பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம் இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில். அப்படி பகிர்ந்துக்கணும்னு விரும்பக்கூடிய நேயர்கள் 0444-295-2-0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0444-283-8-9-8-7-1 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேர நேராங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கஜினா.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா
0: இருக்கேன். நன்றி. சொல்லுங்க சார், சின்ன வயசுல நீங்க பட்டம் செஞ்சு பறக்க விட்ட அனுபவம் இருக்கா?
1: நிறைய விட்டுருக்கேன் சார்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எப்படி, கடையில போய் வாங்கிட்டு வருவீங்களா இல்ல நீங்களே செய்வீங்களா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க பட்டம் செஞ்சு அதை விட்டுருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க பட்டம் செஞ்சு விட்ட எல்லா பட்டமே வந்து சக்சஸ்ஃபுல்லா காத்துல பறந்திருக்கா இல்ல ஏதாவது ஃபெயிலியரும் இருக்கா?
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த

0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சின்ன வயசுல அந்த பட்டம் செஞ்சு காத்துல பறக்க விட்ட அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா?
1: ஆமா, நிறையவே இருக்கு. ஆக்சுவலி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த பட்டம் அப்படிங்கறத பறக்க விடுவோம்.
0: என்ன
1: ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பக்கத்து பக்கத்துல பட்டம் விடுவோம். யாருடைய பட்டம் ஒசந்து பறக்குது, யாருக்கு சஸ்டைனபிளா இருக்கு அப்படின்ட்டுன்னு நீங்க கேட்டீங்கல்ல. போன காலர் கிட்ட என்னுடைய பட்டம் எல்லாம் பயங்கரமா அப்படியே நிக்கும், எந்த டைரக்ஷன் காத்து வருதோ அந்த டைரக்ஷனை பார்த்து சூப்பரா விடுவேன்.
0: என்னோட
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படா சந்திரசேகர் உன்னோட பட்டம் மட்டும்
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
2: வணக்கம்
0: சார், இணைப்புல இருக்கீங்க சார், சத்தமா பேசலாம்.
2: மாணிக்கம் கேக்குற, நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார்.
0: நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க பட்டம் செஞ்சு பறக்க விட்ட அந்த அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்கலாமே.
2: அந்த குறுகுமா கட்டிருப்பாங்க. அது நாங்க இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவோம், அந்த கீழே பார்க்க மாட்டோம். அந்த பாவகளும் அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க கத்தோனே பாத்து பாத்துன்னு வருங்க. அது ஏன்னா கீழே கால் வச்சுட்டா டவுன் இல்லைங்க.
0: ஆமா ஆமா, தவறுதெல்லாம் கீழே விழுந்துட்டோம்னா அடிபட்டுரும்.
2: அதுதான் நம் அந்த கவனம் வராது சார். அந்த
0: ஓகே, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பட்டம் விட்டுருக்கீங்க.
2: ஆமா சார்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: நன்றி
0: நன்றி நன்றி. சுனையர்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்க வாழ்க்கையில் அந்த பட்டம் விட்டு, ஐ மீன் பட்டம் செய்து அதை பறக்க விட்ட அனுபவங்களை நீங்கள் நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஸோ அது இடையில ஒரு அழகான பாடல் உங்களுக்காக, வெயில் திரைப்படத்திலிருந்து வெயிலோடு விளையாடி அப்படின்ற பாடல், ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, கைலாஷ் கேர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னாராவ் அவர்கள் இவர்கள் எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை ஒளிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1. ஸோ இந்த அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மகிழுங்கள்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட நீங்க சின்ன வயசுல பட்டம் செஞ்சு விளையாடின அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் எல்லாருமே சின்ன வயசுல அவங்களும் அவங்க எப்படியெல்லாம் பட்டம் செஞ்சு விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குலதீப மங்கலம் காசிநாதன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: ஓகே, சொல்லுங்க சார், நீங்க சின்ன வயசுல அந்த பட்டம் செய்து விளையாடி அந்த அனுபவம் இருக்கா?
1: இருக்கு சார்.
0: சார், அந்த அனுபவத்தை அப்படியே பகிர்ந்துக்கலாமே?
1: ஓகே
0: சொல்லுங்க.
1: அந்த பேப்பர் வாங்கி, நீல பேப்பர் வாங்கி, தென்னங்குச்சி ஒடிச்சு, அத சண்டல ரவுண்ட் பண்ணி, நாள் மூல கட்டமா இது அதையும் பெரிக்கால் மாதிரி. அப்பெல்லாம் பெரிக்கால் எங்களுக்கு கிடையாது. இந்த மரத்துல புள்ளேலி மலை இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
1: அதுல பிரசனம் பச மாதிரி ஒண்ணு வரும், அதை எடுத்து ஒட்டி அதை மாதிரி செஞ்சு விட்டு, எங்க அம்மா காசு இருக்காது, எங்க அம்மாட்ட ஒரு ரூபாய் பேசுறேன், எம்மா நூல் வாங்க போறோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மெத்த வீடு கிடையாது, கூரை வீடு.
0: ஓகே ஓகே.
1: அந்த மாதிரி மெத்த வீட்டு மேல ஏறி விடும், பசங்களோ சண்டை போட்டு விடாங்களா சார்?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா ஒரு கதை மாதிரியே சொன்னீங்க. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பேசுறீங்க?
0: வயக்காட்டுக்கு போய் பறக்க விட்டுருவீங்க?
2: வயல்ல போய் விட்டோம்னா அது பறக்கும் சார், நல்லா பறந்துட்டே இருக்கும்.
0: ஓகே,
2: நல்லா கேட்ட நூல் எடுத்துக்கும் பாருங்க.
0: ஆமா,
2: அதோட இது பயங்கரமா இருக்கும்.
0: ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா பகிர்ந்துட்டீங்க, நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணைறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசீலன் பரமந்தப்பட்டீங்க.
0: ஐயா நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க அந்த நீங்களா பட்டம் செஞ்சு நீங்களா பறக்க விட்ட அந்த அனுபவம்?
3: ஐயா இப்ப எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு.
0: ஓகே,
3: 8 வயசுல இருக்கும்போது நான் சின்ன வயசுல.
0: ஓகே,
3: அப்ப பட்டம் இப்ப மாதிரி எல்லாம் இதா கிடையாது, நாங்களே சிறு காயத்துக்கு செய்வோம்.
0: ஓகே ஓகே.
3: அது காத்துல பறக்காது, நாங்க ஒழுங்கா செஞ்சோம்னு எனக்கு தெரியாது, ஏதோ பட்டன்ற பேர்ல செய்வோம்.
0: ஓகே,
3: நாங்க அது எடுத்துட்டு ஓடும் போது கூட பறந்துன்னு வரும்.
0: ஓகே,
3: சரி, மகிழ்ச்சி.
0: அது ஒரு தனி, அதாவது பட்டம் பறக்கலைனாலும் நம்ம கூட அப்படியே எடுத்துட்டு ஓடும் போது அது அப்படியே காத்துல அசைஞ்சிட்டு வர்றத பாக்குறதுல ஒரு மகிழ்ச்சி. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமே. நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசுறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி ஐயா.
3: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய சிறு வயதுல அந்த பட்டம் செய்து பறக்க விட்ட அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கிட்டத்தட்ட இல்ல, முழுமையாவே ஒரு பட்டம் பற்றிய பாடல் தான். இந்த பாடலை கேட்டீங்கனாலே இந்த பாட்டு இல்லையா நீ முதல்ல நிகழ்ச்சியில முதல்ல போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரியான ஒரு பாட்டு. சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற கொக்கு பரப்பர அப்படின்ற பாடல் தான். நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் வித்யாசாகர் அவர்கள் இசையமைக்க திப்பு மாணிக்க விநாயகம் மற்றும் ராஜலட்சுமி இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட அவங்க சின்ன வயசுல அவங்களாவே பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அந்த அனுபவங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார், புது நேயர்.
1: ஓகே, உங்க பேர் சார்?

0: உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நீங்களா பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அனுபவம் இருக்கா?
1: இருக்கு சார்.
0: அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க பாப்போம்.
1: சார், நான் படிக்கும் போதே லீவ் விடுவாங்க சார்.
0: ஓகே.
1: அப்போ வந்து பேப்பர் எல்லாம் வாங்கி அது நாங்க பட்டமா செஞ்சு இங்க பக்கத்துல கிரவுண்ட் மாதிரி சார், ஒரு பெரிய ஏரி இருக்கு சார்.
0: ஓகே.
1: அங்க போய் பசங்களா சேர்ந்து விடுவோம் சார் பட்டம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். அப்ப அந்த காலங்கள்லாம் ரொம்ப பிரமாதம்
0: சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், பட்டம் செய்யும்போது வால் மாதிரி ஒரு விஷயத்த ஒட்டுவோம்ல? நீங்க வந்து நம்ம ரெண்டு வால் ஒட்டினா பட்டம் வந்து நல்லா ஸ்பீடா பறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ரெண்டு மூணு வால் எல்லாம் ஒட்டி இருக்கீங்களா?
1: இல்ல சார், ஒரே வால் ஒட்டுவோம். ஒரே வால் ஒட்டிட்டு மேல வந்து டிசைன் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் சார். அது
0: ஓகே. ஓகே சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன் சார்.
0: சொல்லுங்க
1: சார். நீங்க எஃப்எம் வந்து காலையில வந்து திருப்பத்தூர் எஃப்எம் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க சார். அது
0: சார், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அது அடுத்தடுத்து பேசலாம் சார். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. நன்றி சார். அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? வணக்கம் சார், கோனேராஜு சுரேஷ் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். எங்களுக்கு வந்து சார் பக்கத்துல பாத்தீங்கன்னா காரைக்கால் பண்பலாம் அடிக்கடி உங்களுக்கு இந்த இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். லைன் கிடைச்சது
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். சார் சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அனுபவம் இருக்கா?
2: இருக்கு சார், நிறைய இருக்கு சார்.
0: அதை பகிர்ந்துக்கலாமே.
2: பகிர்ந்துக்கலாம் சார். இப்ப வந்து
0: பாத்தீங்கன்னா
2: இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வயவெளியில பட்டம் செஞ்சு விட்டுட்டு இருப்போம்.
0: ஓகே.
2: அப்ப பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பட்டம் வந்து கொஞ்சம் உயரம் பறக்கும்.
0: ஓகே.
2: எங்க என்னது கொஞ்சம் கீழே பறக்கும். ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஹைட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ல வேப்பமரம் தாண்டி வெப்ப பறந்துட்டு இருக்கும் சார். பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல மேல போயிட்டுன்னா யார் பட்டம் எங்க போறது தெரியாது,
0: கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிடும்.
2: ஆமா சார், கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் ஏமாந்து ஆஹா மரத்துல மாட்டிக்கிட்டு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவோம்.
0: ஓ ஓகே, கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருச்சுன்னா அவன் மரத்துல மாட்டிட்டு இருக்குமோ? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்களா பட்டம் செய்து அதை பறக்க விட்ட அந்த அனுபவத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம் எல்லார்கிட்டயும். நன்றி.
3: நாங்க வந்து ஒரு 6வது படிக்கும் போது சார், முன்னாடி வந்து 100 வீட்டு சார் தான். அப்போ வந்து என்னன்னா எங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் எல்லாரோட ஒன்னா தான் இருந்தான். அப்ப என்னடா ஒன்னா இருக்கிறப்ப என்னடா பட்டம் விட்டுட்டு முன்னாடி மேல அப்படின்னு மரத்து பக்கத்துல அங்கிட்ட பட்டம் அப்படியே மரத்து பக்கத்துல ஒரு பட்டம் மாட்டிக்கிச்சு கீழே தொங்குதா, கீழே எங்குள்ளதான் தள்ளி பறந்து போயிடுச்சு, உங்களதான் காணா அப்படின்னு மாத்தி மாத்தி பட்டம் விட்டுட்டு பட்டம் போயிடுச்சு, என் பட்டம் போயிடுச்சு மாத்தி மாத்தி பாத்துக்கிற சீன்பா சார். முன்னாடி ஒண்ணு தெரிய 6வது படிக்கும் போது.
0: ஓகே ஓகே, ரொம்ப அழகா அது அப்படியே உணர்ச்சி பொங்க சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நேயர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசில் பட்டம் செய்து அதை பறக்க விட்ட அனுபவம் இருந்திருந்தால் அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 0442952083 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து ஏழே ஏழே தோஸ்துதா அப்படின்ற பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில, விவேக் அவர்களுடைய வரிகளில், கிருஷ் மற்றும் நரேஷ் ஐயர் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. தொடர்ந்து இது பாரதி தமிழ் FM 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: சார்.
1: சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல அந்த பட்டம் செய்து பறக்க விட்ட அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து இந்திராஜல் இருந்து பி.எம். சரவணன் பேசுறேன் சார்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் சார்.
1: சார் சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க பட்டம் செய்து பறக்க விட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்.
2: சின்ன வயசுல பட்டம் செஞ்சு பறக்க விட்டுருக்கேன் சார். நியூஸ் பேப்பர்ல எடுத்து பட்டம் செய்வோம் சார்.
1: ஓகே.
2: நானும் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு போவோம் சார். அப்பெல்லாம் அரசலா இருக்கு, இங்க பக்கத்துல இருக்கு சார்.
1: ஓகே.
2: நானும் என் ஃப்ரெண்டு கொண்டு போய் பட்டம் விடுவோம். அவன் பட்டம் மட்டும் வேலை போகும் சார், எனக்கு போவாது.
1: ஏன் கண்டுபிடிச்சிங்களா?
2: என்ன கண்டுபிடிச்சா, அவன் ரெண்டு வாள் விட்டுறான், அம்மா ரெண்டு வாள் விட்டுட்டு
1: போவேன்.
2: பறக்காது என்னது, அவனு தான் ஹைட்ல பறக்கும் சார்.
1: சூப்பர் சூப்பர்.
2: காரணம் என்னடா, சொல்லி தர மாட்டான்.
1: அதுதான் நண்பர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே.
2: அவன் ஒரு தமா சொல்லுவான், நீ கண்டுபிடுற அம்மா. அப்ப எங்க அப்பா காசு நிறைய தர மாட்டாரு. அப்ப அவன் கலர் பட்டம் ஓட்டி பார்க்க வருவான். அது வெயிட் கம்மி, நியூஸ் பேப்பர் வெயிட் அதிகம்,
1: கொஞ்சம் வெயிட் அதிகம்.
2: கணக்கு அப்படியே கண்டுபிடிச்சு அப்புறமா சொன்னான், லே கலர் பட்டம் நீ விடு, உன்னது வேலை போவோம். போட்டி போட்டு கலர் பட்டம் காசு சேர்த்து வாங்கி
1: ஓகே
2: கலர் பண்ணும் ஒட்டி அவனுக்கு ஈடா விட்டான் மேல.
1: சூப்பர் சூப்பர்.
2: பறந்துச்சு நூல், நைஸ் நூல் வாங்கி
1: ஓகே
2: மேல விட்டான். அப்புறமா சொன்னான், அந்த நியூஸ் பேப்பர் போவாதரா, இதுதான் போவோம். அப்புறமா சொன்னான்
1: ஃப்ரெண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
2: ஆமா சார், அதெல்லாம் விட்டு பழக்கம்.
1: ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயரினை காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சின்ன வயசுல நீங்க பட்டம் செய்து அதை பறக்க விட்ட அனுபவம் இருக்கா சார்? சின்ன வயசுல நீங்க பட்டம் செய்து அதை பறக்க விட்ட அனுபவம் இருக்கா? ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரே நேராங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், வணக்கம். ஜெகடையில இருந்து கனி நம்ம பேசுறேன்
1: சார். நல்லமா இருக்கீங்களா?
3: போட்டு அப்புறம் தான் எந்த பேப்பர்ல செஞ்சாலும் பறக்கும் சார்.
1: ஓகே.
3: எங்க அங்கிள் பாத்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பர் வாங்கி படிப்பாரு அப்பப்ப. என்னாச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு வாட்டி அவரு படிச்சு வச்சு வாங்கி வந்தாரு காலையிலதான். படிச்சுட்டு இருப்பாரு நினைச்சு என்ன செஞ்ச, எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போயிட்டு நாலஞ்சு காத்தாடி செஞ்சுட்டேன். வந்துட்டு அங்கிள், என்ன எங்க நான் பேப்பர் என்ன, இல்ல இல்ல நீங்க படிச்சுட்டீங்கன்னு நினைச்சேன்.
1: தங்களுடைய மாமா அவர்கள் வந்து காலையில படிக்கிறதுக்காக ஒரு செய்தித்தாள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது அவர் படிச்சுட்டாருன்ற நம்பிக்கையில நம்ம போய் எடுத்துட்டு போய் பட்டம் செஞ்சா கடைசியில பார்த்தா இன்னும் படிக்கவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு அழகான ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது இன்னைக்கு மலரும் நினைவுகளா மாறி இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதே மாதிரி பூந்தன்றல் நிகழ்ச்சியில நீங்க சின்ன வயசுல பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அனுபவம் இருந்திருந்தா நீங்க பகிர்ந்துக்க வேண்டிய எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 0442952 0853 0442838 9871. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படின்ற பாடல். பாண்டபர் பூமி திரைப்படத்திலிருந்து ஸ்னேகன் அவர்கள் வரிகள் எழுத, பரத்வாஜ் அவர்கள் இசையமைத்த பாடல், யுகேந்திரன் மற்றும் சித்ரா சிவராமன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

சென்ட்ரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கிட்டே சின்ன வயசில் அவங்க பட்டம் செய்து பறக்க விட்ட அந்த அனுபவங்கள் பற்றி கேட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 5:37 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 நேயர்கள் கிட்ட நம்ம கேட்டுட்ருக்கோம். சின்ன வயசில் அவங்க பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல
0: இருந்து
1: எதுக்குமே
0: ஒரு பயிற்சி தேவை இல்லையா? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நண்பர் எல்லாம் சேர்ந்து பட்டம் செஞ்சு விட்டு அதை அறுக்கிறது ஒரே ஜாலியா போவோம் சார். தண்ணி நாயர் தீவுல சின்ன பசங்களா இருக்குமாது.
0: ஓகே ஓகே,
2: ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணைறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்,
3: தூரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சரவணன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்குங்க.

0: சொல்லுங்க ஐயா, நீங்க சின்ன வயசுல நீங்களா பட்டம் செஞ்சு அதை பறக்க விட்ட அந்த அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம்.
1: பட்டம் உள்ள களமே எங்க வீட்டு பக்கத்துல ஒட்டி ஆறு இருக்கு சார்.
0: ஓகே.
1: அந்த ஆறு தண்ணி இல்லாத போது அந்த மாட்டு மாதம் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் நானும் என் நண்பர்கள் படைசோட பட்டம் மதியமே தயார்படுத்தி கொண்டு 5 அதுல ஆத்திரம் இறங்கிடுவோம். பக்கம் தான் ஆறு, அந்த ஆத்துல இறங்கி நல்லா பட்டம் விடுவோம், நல்லா மேல போவோம். கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி வரைக்கும் அந்த வெயில் போற வரைக்கும் இரவு வர்ற வரைக்கும் அந்த பட்டத்தை விடுவோம். அந்த தண்ணின்னு சொல்லுவாங்க, விட்டு பேப்பர் ஒன்னு விடுவோம்.
0: பாத்தீங்கன்னா
1: கொஞ்சம் மெதுவா போகும், அந்த பக்கம் போகும்போது ரொம்ப வேகமா போகும். அது பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி செஞ்செல்லாம் நான் என் நண்பர்கள்லாம் இங்க வீட்டை ஒட்டி ஆத்துல நிறைய பட்டம் விட்ட அனுபவம் எனக்கு இருக்கு சார். 87-88 இந்த ஆண்டுல சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: நன்றி
0: சார், நன்றி சார், நன்றி சார். நேயர்வர்கள் வந்து அவருடைய அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில், அதுவும் தண்ணீர் இல்லாத காலகட்டங்களில் மாலை நேரங்களில் நாங்கள் போய் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணி இருக்கு இல்லையா, அதை கேட்கும்பொழுது பட்டம் விடுறதையே நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியாக நடத்தி அதை ஒரு போர்க்களம் மாதிரி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு உற்சாகத்தோட உணர்ச்சி பெருக்கோட சொன்னார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. மீசக்கார நண்பா உனக்கு ரோசாதி கொண்டா அப்படின்ற பாடல், நட்புக்காக திரைப்படத்திலிருந்து கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்கள் இசையமைக்க தேவா அவர்களே பாடிய பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி. தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

என்ன பண்ணுவோன்னா, எங்கள் ஊரில் பஜார் தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடை வீதியில் போயிட்டு எல்லாரும் பட்டம் வாங்கிட்டு வருவோம். அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பஜார் வீதியில் எங்கள் எல்லாரையுமே, ஐ மீன் எங்கள் நாங்கள் கூட படிக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரே நேரத்தில் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 ரூபா பட்டம், 20 ரூபா பட்டம், 30 ரூபா பட்டம், மூணு வகையில் பட்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து 30 ரூபா பட்டம் தான் கேட்போம், ஆனால் நம்ம அப்பா வந்து 10 ரூபா பட்டம் இல்லை 20 ரூபா பட்டம் தான் வாங்கி கொடுப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமாக 30 ரூபா பட்டம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டத்தை அவங்க, ஐ மீன் அந்த கலர் பட்டத்தை ஒரு கவரில் போட்டு அதை டேப் போட்டு கொடுப்பாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அதை பத்திரமா கிழியாமல் எடுத்துட்டு போய் மத்தியானம் உணவு இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பட்டம் விடுற போட்டி ஆரம்பிக்கும். அப்போ எங்க பிடி மாஸ்டர் விசில் அடிச்ச உடனே நாங்க எல்லாருமே அந்த பட்டம் விடுறதுக்கு ஆரம்பிப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பட்டத்தை மேலே ஏத்த தெரியாது அப்படின்றதுனால எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுடைய பட்டங்களை மேலே ஏத்தி விடுவாங்க. இன்னும் சொல்ல போனா யாராவது ஒருத்தருடைய பட்டம் ரொம்ப உயரமா போயிடுச்சு அப்படின்னா நாங்களே ஆர்வத்தில் ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய நாங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலை கொடுத்து அந்த நூலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட்டி கூட்டி கூட்டி இன்னும் கொஞ்சம் உசரமா அந்த பட்டத்தை பறக்க விடலாம் அப்படின்லாம் பறக்க விட்ட நாள் இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பட்டம் உயர பறக்க விட்டு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பென்சில் பாக்ஸ், அந்த பென்சில் பாக்ஸ் உடைய விலை வந்து அன்னைய தேதியில 18 ரூபா, அந்த பென்சில் பாக்ஸ் வந்து எனக்கு பரிசா கிடைச்சதுதான் இந்த பட்டம் விடக்கூடிய அனுபவம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நேரில் நேயர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக இசைய காத்துட்ருக்கு. தளபதி திரைப்படத்திலிருந்து காட்டுக்குயிலு மனசுக்குள்ள அப்படின்ற பாடல் உங்களுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில மணிரத்னம் அவர்கள் இயக்கிய திரைப்படம், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஜி யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. பக்தி

இறையருளும் இசையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் திரையிசை பாடல்களின் வழி கேட்கும் நேரம் இது. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. இது பக்தி மாலை நிகழ்ச்சி, திரையிசை பாடல்களின் தொகுப்பு.

0: ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக வடிவேலு மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடலை கேட்டும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. அன்பும் அறமும் ஒன்றாய் இணைந்த இறைவனின் திருவடிகளை நாடும் நேரம் இது. திரைசை பாடல்களின் வழி பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத

அபிராமி பட்டர் இயற்றிய பாடல் கேட்டோம். திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது, கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

அந்த பகைவன் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவன் தம்மை போல் நடுங்க வைத்த

சக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே, ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்தவர்.

உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றி வேல், தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல், எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே, எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்தி வேல், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்தி வேல், வெற்றி வேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள்

தொட்டு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, ஆதிவேல் அழகுவேல், ஆதிவேல் அழகுவேல், அன்பு காட்டும் தூயவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, வெற்றிவே வீரவே, சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவே.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் எழுதியது, ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: இறையருளும் இசையருளும் ஒரு சேர திரைசை பாடல்களின் வழி பக்தி மாலையாய் கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புனித அந்தோனியார் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். தஞ்சை வாணன் எழுதியது, MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை கேட்டோம். பாபநாசம் சிவன் எழுதிய பாடல் அது. பாபநாசம் சிவன் இசையமைத்து பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி சுசிலா குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட

0: நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டு போடுறாங்க.
1: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தமிழக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில்

0: உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தமிழக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன்

கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 6:40. இது என் விருப்பம் நிகழ்ச்சி. என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். எனக்கு பிடித்த பாடல்கள் தொகுப்பில் இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னா, தென்னிந்திய திரைப்பட நடிகை, புகழ்பெற்ற நடிகை அவர்களுடைய பாடல்களை தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். யார் அந்த நடிகை அப்படின்னு கேட்குறீங்களா? தென்னிந்திய புகழ்பெற்ற நடிகை, கிட்டத்தட்ட 110க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. 80களிலும் 90களிலும் ரொம்பவே புகழ்பெற்ற நடிகை இவங்க. இவங்க நடித்த திரைப்படத்திலேருந்து தான் சில பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் என் விருப்பமாக, அவர் நடித்த பாடல்கள்லேருந்து சில பாடல்களை தேர்வு செய்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகிறேன். அவர் வேறு ஒன்றும் யாருமே கிடையாது, புகழ்பெற்ற நடிகை காந்த கண்ணழகி. கண்ணழகின்னு ரொம்ப சொன்னாலே தெரிஞ்சிரும் இடைக்காலத்தில் யார் கண்ணழகி அப்படின்னு. பானுப்பிரியா, நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய பாடல்களை தான் இன்றைய இந்த என் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழப் போயிருவோம். நேர்களே இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

சிறையில் பூத்த சின்ன மலர் என்கிற திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். தென்னிந்திய திரைப்பட நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய திரைப்படங்கள்லேருந்து சில பாடல்களை என் விருப்பமாக கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. என் விருப்பமாக அமைகிற பாடல்கள் எல்லாமே உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பானுப்பிரியா நடித்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல். பானுப்பிரியா அவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா நடிப்பு என்பது மொத்தமாக வந்து அவங்களுடைய சைகைகளில் வந்து வெளிப்படும், உடல் அசைவுகளை வச்சு வெளிப்படும். இவங்க வந்து கண்ணாலே ரொம்ப அழகாக நடிப்பை வந்து உணர்ச்சியோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நடிகை. அவர் நடித்த திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடல் இடம்பெறுகிறது. என்ன படம்னா கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து புகழ்பெற்ற ஒரு திரைசை பாடல். எஸ் ஜானகி பாடியது, வாலி எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நேரம் 6:54. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் தென்னிந்திய திரைப்பட நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய சில திரைப்பட பாடல்களை நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலும் ரொம்பவே ஒரு அழகான பாடல். இந்த நடிகை பானுப்பிரியா பார்த்திங்கன்னா கண்ணாலே வந்து ரொம்ப அழகாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நடிக்கக்கூடிய திறமை மிக்க ஒரு நடிகை. அது மட்டும் கிடையாது

கிடையாது. நடனத்தில் ரொம்பவே சிறந்து விளங்கி அவங்க அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய திரைப்படங்களில் சில காட்சிகள் அவங்களுக்காகவே நடனத்துக்காகவே ஒதுக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடலை தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்க போகிறோம். அழகன் திரைப்படத்திலிருந்து புகழ்பெற்ற பாடல், புகழ்பெற்ற நடிகையுடைய புகழை கூறக்கூடிய பாடல், அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கவிஞர் புலமை பித்தன் எழுதியது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

என் விருப்ப பாடல்கள் கேட்டீங்க. என் விருப்ப பாடல்கள் எல்லாம் உங்களுக்கும் பிடித்த பாடல்களாய் ஒலித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி, தொடர்வது திரைகானம்.

திரைகானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்த பாடல் பாரதி திரைப்படத்திற்காக பவதாரணி பாடியது. கவிஞர் மு மேத்தா எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் திரைகானத்தில் தொடரும் பாடல் அழகி திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல் கேட்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:05.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 7:11. திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இவன் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் மாதங்கி இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்ய

0: ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3,000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தன்

மனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:30. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் சரவணன் அவர்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட அனந்த நாராயணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலம் பொன் போன்றது. காலம் ஆக ஆக புது புது வியாதிகளும் வருது. விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமா இருந்தாலும் அதற்கு சமமா நோய் நொடிகளும் நம்மளை தாக்கத்தான் செய்கின்றன. முன்னாலெல்லாம் ஏதாவது இருதயம் சம்பந்தமான நோய் வரும், எலும்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ புது புது வியாதிகள், உதாரணம் பாருங்க சர்க்கரை வியாதி. இந்த ஒரு வியாதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் நூற்றுக்கணக்கான மருந்து நிறுவனங்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வியாதியே இல்லை, புதுசாக வந்தது. அது சரி, அது என்ன சர்க்கரை நோய்? நமது உடம்பில் இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது தான். சுரக்கலைன்னா ஊசி மூலம் செலுத்திக் கொள்கிறோம் செயற்கையாக. சர்க்கரை நோய்க்கும் நமது வாயில் சுரக்கும் உமிழ்நீருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்து. அனந்த நாராயணன் ஐயா, உங்களுக்கு நினைவிருக்குமே சர்க்கரை நோய் என்பது எப்போது வந்ததுன்னு. இந்த உமிழ்நீர் என்ற இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தாங்கள் உண்ணும் உணவுடன் அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். ஐயா, நீங்கள்லாம் வாழ்வதற்காக உணவு உண்டவர்கள். இந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இல்லையே, ஏதோ மிஷின் கணக்கால வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொறுமையா அமைதியா பொறுப்புடன் முன்னோர்கள் உணவறிந்தனர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ்நீர் அதிக அளவு கலந்து வயிற்றுக்குள்ள போனது. கூடுதலாக உமிழ்நீரை சுரக்க செய்வதற்காக கொஞ்சமாக ஊறுகாயை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணிக்கு முன்னால், சாப்பிட்ட பிறகு அரை மணி கழித்து கடலை மிட்டாய், வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டாங்க. உமிழ்நீர் சுரப்பதற்கு தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கிறது. இப்போது ரொம்ப வேகமான காலகட்டமாக இருக்குது. வேகமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். போட்டியான உலகமும் இது. அதற்காகவே சாப்பிடுறதுலையும் வேகம் அதிகரிச்சிடுச்சு. ஆற அமரன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது போலெல்லாம் சாப்பிட்ற வேலை நடக்கிறதில்ல. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலையாயிடுச்சு. உணவை ருசித்து ரசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் மருந்து மாத்திரையை முழுங்குற மாதிரி உணவையும் வாயில போட்டு முழுங்குறோம். நாம் முழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவுக்கு இன்சுலின் சுரக்காது. உணவில் உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கிடும். நாளடைவில் அது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாக மாறிடுது. சர்க்கரை நோய்க்கு நல் மருந்தா நம் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை சொல்கிறாங்க. அனந்த நாராயணன் ஐயா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். சிலர் இன்னும் 2 வேளை கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவளம் உணவு கூடவும் உமிழ்நீர் சுரந்து கலந்து சாப்பிட பழகிக்கணும். நாம் குடிநீர் அல்லது தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்து தான் வயிற்றுக்குள்ள அனுப்பணும். அப்படி சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அதுபோல நம்ம மாநிலத்துக்கே உரிய பழைய சாதம், இதை தினமும் காலை வேளையில் சாப்பிட்டால் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா?

0: தற்கால நவீன உணவு வகைகளால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது, இரும்பு, நார்ச்சத்து மட்டுமில்லாமல் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் மலச்சிக்கல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள் நம்மை நாடி வருகின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பது நம்ம கையில தான் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு, உமிழ்நீர் உயிர் நீர், மறந்துட வேண்டாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:35.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:35:35. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அருமையான இனிமையான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் பலம் வர காத்து கொண்டிருக்கிறது. வழங்குவது உங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: நீ போகும் பா

கிராமத்து மின்னல் என்கிற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் தொடக்கமே வந்து ரொம்ப அழகான இனிமையான பாடல் கேட்டோம். அதே போல் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை மேலும் இனிமையானதாக வரும் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, சங்கர் கணேஷ் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 7:41.

நேரம் 7:45. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக மனோ மற்றும் மின்மினி இணைந்து பாடிய பாடல், கவிஞர் புலமை பித்தன் எழுதிய பாடல். அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் கங்கை அமரன் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார். அவர் ரஷ்யாவில் இருந்தார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பேர் ஓஸ்பென்ஸ்கி. உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்களில் ஒன்று இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட எழுத்தாளர். அந்த காலத்தில் குருஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார். ஐயா, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன்னார். உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார், அவர்கிட்ட கொடுத்தார். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நாம் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவர். இந்த காகிதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிக்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் ரெண்டு பேரும் உரையாடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை, தெரியாததை பற்றி பேசினாதான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. நாம் எப்பேற்பட்ட சிந்தனையாளர், நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு. இருந்தாலும் அந்த பெரியவர் பேரில் இவருக்கு ரொம்ப மரியாதை, அதனால் அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார். யோசிக்க ஆரம்பித்தார். முதல்ல யோசித்தார், கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு. கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது. அதனால் தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல. சரி, அடுத்தபடியே ஆத்மாவை பற்றி சிந்தித்தார். ஆத்மாவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால் ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியலில் சேர்க்க முடியல. இப்படி ஒவ்வொன்றா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு. நேராக எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார். ஐயா, உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் பெரியவர். இவர் சொன்னார், ஐயா இப்போதான் எனக்கு புரியுது. எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் வெற்றும் வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்றேன். வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலேருந்து இப்போ நான் விடுபட்டுட்டேன். அறிவு துறையில் நான் ஒரு பூஜ்யம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ தான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போது தான் அறிவின் தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறான் அப்படின்னார். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்பென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம், அதோட விட்டாராம். நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அது நமக்கு புரியறதில்லை, அதுதான் சிக்கல். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் எப்போ வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் போனாலும் திருடன் வந்து பூட்டை உடச்சி விட்றான், அதனால் இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன்னார். என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காற்றலையின் நேரலையில் இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நன்றி.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இணை அலைவரிசைகளில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பேசி மகிழ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேயர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல தியேட்டருக்கு போய், அதாவது திரையரங்கத்துக்கு போய் பார்த்த திரைப்படம் என்ன, அந்த திரைப்பட நினைவுகள் உங்களுக்கு நினைவு இருக்கா? முதல்ல தியேட்டருக்கு போகும்போது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக கூடவே வரும் இல்லையா? அந்த நினைவுகள் கண்டிப்பாக நம்ம மனசை விட்டு அகலவே அகலாது. அந்த அளவுக்கு ஒரு பசுமையான நினைவாக மனசில் இருக்கும். ஸோ அந்த நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ பகிர்ந்துக்கக்கூடிய எண்கள் 0444-29-52-0853 அப்படின்ற நம்பர், 0444-28-38-9871 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணைய காத்துட்ருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யாருங்கிறது பேச
1: போய்
0: படம் பார்த்த அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத நினைவு, அந்த நினைவு தான் கரெக்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேர நேரம் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசலாம். சொல்லுங்க ஐயா, நீங்க வாழ்க்கையில முதல்ல யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அடுத்த
0: நேர நேராங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ சார், நாங்க சோழமாதிரியிலிருந்து தௌமணி பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க எல்லாருமே நல்லமா இருக்கோம்.

0: வாழ்க்கையில முத முதல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு சார். நானும் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து எனக்கு 10 வயசு இருக்கு சார். அப்ப நாங்க வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் போய் லட்சுமி தியேட்டர்ல வந்து பெரியண்ணா படம் பார்த்திருக்கு சார். சக்தி தியேட்டர்.
0: ஓகே, அந்த அனுபவம் வேற ஏதாவது உங்களுக்கால் மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது இருக்கா? மலரும் நினைவுகள் உங்க நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டு வந்ததுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா. தொடர்ந்து நேயர்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க முத முதல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா கேட்கலாம். மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து மெல்லிசையே அப்படின்ற பாடல், உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 8:13 நிமிடம் ஆகிட்டுருக்கு. இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். ஸோ நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேர்களிட்ட என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முத முதல்ல திரையரங்குக்கு போயிட்டு திரைப்படம் பார்த்த அந்த அனுபவங்கள், ஏன்னா ஒரு முறை திரையரங்குக்குள்ளே முதல் முறை போகிறது அப்படின்றது ஒரு பிரமிப்பு தான். எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அடடா பெரிய ஸ்க்ரீனில் படம் காட்டும்னு சொன்னாங்களே, அந்த பெரிய ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், நடிகர்கள்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கிட்ட வந்து நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட படத்துக்கு போயிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையராக, வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நடிகர்
0: ஓகே,
1: அவரு நடிச்ச படம் அப்பதான், ஏன்னா எங்க கலை வச்சிருந்தாலும் அவங்க

0: போஸ்டர் வைப்பாங்க, பணத்தோட போஸ்டர் வைப்பாங்க எங்க கடையில.
1: ஓகே,
0: அது நாலு டிக்கெட் ஃப்ரீ, மாசத்துக்கு நாலு டிக்கெட் நாலு பேர் போய் பார்க்கலாம், அது மாதிரி கொடுப்பாங்க.
1: ஓகே ஓகே, வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், ஹலோ சொல்லுங்க சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: சார், நான் கும்பகோணம் பக்கம் ஆடுபுரையில இருந்து பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா? எல்லாருமே நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க சார், நீங்க முதல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அந்த அனுபவம்?
2: சார், நான் முதன் முதலா பார்த்த படம் வந்து ரஜினிகாந்த் நடிச்ச படம் வேலைக்காரன் பார்த்தோம் சார்.
1: ஓகே,
2: அது எத்தனாவது வருடம் தான் சார் தெரியல எனக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல இருந்து போய் பார்த்த படம் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன் படம் தான் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், இன்னமும்
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம், வாழ்த்துக்களும் சார்.
1: வணக்கம், வாழ்த்துக்கள் யாருகிட்ட இருந்து?
3: சார், இது 1969 சார், லக்னோல வந்து இந்தி படம் ஒண்ணு பார்த்தேன் சார்.
1: ஓகே,
3: அதே மாதிரி ஈகா தியேட்டர்ல வந்து லக்ஷ்மியின் படம் பார்த்தேன் சார், 78.
1: ஓகே,
3: 69 லக்னோ, 78 ஈகா தியேட்டர். பின்னாடி தான் சார் எங்க வீடு அப்போ இருந்தது.
1: சூப்பர்
3: வந்துட்டோம் சார்.
1: சூப்பர் சூப்பர்.
3: ஈகா தியேட்டர்ல காற்றினிலே வரும் கீதம் மறக்க முடியல சார்.
1: ஓகே ஓகே,
3: தியேட்டர்ல வந்து நிழல் நிஜமாகிறது பார்த்தோம் சார்.
1: இவ்வளவு அழகான நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே.
3: வணக்கம்,
1: யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
4: நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில முதல்ல தியேட்டருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா?
4: தியேட்டருக்கு
1: போனப்போ அந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம் அதெல்லாம் அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா?
4: திகிலான
1: ஒரு படம் அது. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேரே நேரம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
5: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நீங்க உங்க வாழ்க்கையில முதல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அனுபவம்?
5: நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.
1: ஐயோ, எல்லாருக்குமே நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில முதல்ல தியேட்டருக்கு?
5: அறிவிப்பாளர்களுக்கு, இயக்குநருக்கு, எல்லாருக்கும் நண்பர் தின வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். நாளைக்கு ஆடி பேருக்கும் வாழ்த்து எல்லாருக்கும்.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.
5: இல்லை, நான் வந்து சின்ன வயசுல 15 வரைக்கும் எனக்கு வந்து பார்வை இருந்துச்சு, இப்ப பார்வை கிடையாது இருக்கு. 15 இருக்கும்போது நான் வந்து பணமா பாசமானு எங்க பாட்டி அழைச்சிட்டு போனாங்க, பணமா பாசமானு ஒரு படம்.
1: ஓகே,
5: அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த இழந்த பழம் பாட்டாலதான் இருக்கு.
1: ஓ,
5: அந்த பாட்டை பார்த்துட்டு கிட்டத்துல போய் திற கிட்ட போய் நின்று உட்கார்ந்து பார்த்தேன் பாருங்க. பாக்குறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி குமரி கோட்டா வந்து கலர்ஃபுல் படம், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம், அந்த படத்தையும் அப்படித்தான் திறகிட்ட உட்காந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அந்த மாதிரி ஒரே நாள்ல ரெண்டு படம் பாத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி அந்த காலம்லாம் ஒரு பொற்காலம்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார். உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சுனேயர்கள் அவங்களுடைய முதல்ல திரையரங்குக்கு போய் பார்த்த அந்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக டூஎட் திரைப்படத்திலிருந்து காதலே என் காதலே அப்படின்ற பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய செயலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்ல கேட்டு ரசித்து கொண்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல திரையரங்குக்கு போய் ரசித்த திரைப்படம் நினைவில் இருக்கா, அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யாரைங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க சார், நீங்க முதல்ல தியேட்டருக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா?
1: ஐயோ மறக்கவே முடியாது சார். ஜுராசிக் பார்க் அந்த பிலிம்க்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம்.
0: ஓஹோ,
1: அம்மா அப்பா நானே கேட்கவா வேணும் மிரட்டி விட்டுருச்சு சார். அது டைனோசருடைய அந்த பெரிய முகம் என்ன, அந்த நாலா பக்கமும் வர சவுண்ட் என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். இவ்வளவு பெரிய ஸ்கிரீனா, நான் கேட்டேன் அப்பா கிட்ட, என்ன சொல்றது, ஒரு இங்கிலீஷ் படம், அதுவும் அந்த ஜுராசிக் பார்க் வேற லெவலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன், கண்ணெல்லாம் மூடிக்கிட்டேன். அந்த டைனோசர் பக்கத்துல வந்து வாயை திறக்கிறதுல நிஜமாலுமே பக்கத்துல வந்து அப்படியே திறக்கிற மாதிரி ஒரு
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: அம்மா அப்பா நானு எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அம்மா
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: ஆ தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேர நேரங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க முதல்ல வாழ்க்கையில தியேட்டருக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: முதல் வந்தாதான் கொட்டாவதான் போய் நிறைய பாத்துருக்கோம் சின்ன வயசுல. இது வந்து புன்னகை மன்னன் வந்து தியேட்டர்ல முதல் போய் பார்த்தோம் சார்.
0: ஓகே.
2: நானும் ஒரு ஃப்ரெண்டு வந்து காஞ்சனான ஒரு பொண்ணு.
0: ஓகே.
2: ரெண்டு பேரும் நாங்க போனோம். டிக்கெட் வந்து லாஸ்டா ரெண்டு டிக்கெட் தான் இருக்குன்னு குடுத்தா. முதல் போயிட்டு சின்ன வயசுலயே நாங்க தியேட்டர்ல முதல் வரிசையில ஃபர்ஸ்ட் தான் அந்த ரெண்டு சீட்டு தான் இருந்தது.
0: ஓகே.
2: அதுல உட்காந்து சவுண்ட் பாக்ஸ் சத்தமா வச்சுட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி உட்காருறதுனால ஸ்கிரீன்லாம் பெருசா தெரியும் இல்லைங்களா?
0: ஓகே.
2: அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா கூட எங்கெல்லாம் தோட்டம்லாம் போவோம். அப்படி போகும்போது அதுல பாடின பாட்டுங்க
0: ரொம்ப அழகா, ரொம்ப அழகா சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேர நேரம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: நன்றி.
0: ஓகே ஓகே. ஸோ நேயர்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க தியேட்டருக்கு போய் பார்த்த அந்த திரைப்படங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் அப்படின்ற பாடல். ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். தாமரை அவர்கள் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பில், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இணையொலி வரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, எல்லாத்தையுமே ரசித்து கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட கேட்டுட்ருக்கோம். நீங்கள் வாழ்க்கையில் முதல் முதல்ல தியேட்டருக்கு போன அந்த அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையிறாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: மகிழ்ச்சி,
0: நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரே நேராங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: எல்லாருமே நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில முத முதல்ல தியேட்டருக்கு போன அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா?
2: மைடியர் குட்டி சார் தான் சார். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு என்னோட பெரியவங்க அவங்க.
0: ஓகே,
2: கூப்பிட்டு சினிமா போல மைடியர் குட்டி சார் தான் செஞ்சு ட்ரிபிள் எக்ஸ்
0: அடுத்த நேரம் நேராங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சரவணன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: கூட்டம் சிவாஜி அண்ணன் நடித்த விஸ்வரூபம்னு ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு 80 தீபாவளியில. அது எழுத்து கூட்டி படித்த ஞாபகம். அது இல்லாம நான் முத பார்த்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1979 தீபாவளின்னு நினைக்கிறேன், விஜயகுமார் லதா நடித்த ஒரு படம். இதுக்கு முன்னியா நானா சின்ன பிள்ளை, எங்க அம்மா அழிச்சிட்டு போனாங்க சரியான மலை. அப்போ சரியான மலை அந்த படம் பார்த்த ஞாபகம் எனக்கு. ஆனா இந்த விஸ்வரூபம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சினிமா போஸ்டும் முத அப்ப எழுத்து கூட்டி படித்தேன். தோல், எங்க அப்பா தோல்ல இருந்து படித்தேன். எங்க அப்பா தோல்ல தூக்கிட்டு இருக்காரு, என் கண்ணு சினிமா போஸ்டரே பார்த்துட்டே நான் வந்தது.
0: சூப்பர்.
3: அப்படியே வந்து அந்த சினிமா போஸ்டர் நான் படித்தேன். அதுல இந்த பாட்டு உண்டு, ராஜாதி ராஜனுக்கு என்ற பாடெல்லாம் நிறைய சிவாஜி ரத்தவடம்
0: நினைக்கிறேன்.
3: முத சினிமா போஸ்டர் படித்தேன். முத பார்த்த படம் வந்து நீதிக்கு முன்னியான.
0: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. சிநேயர்கள் வந்து அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கும் பொழுது அந்த நினைவுகள் மட்டும் சொல்லாமல் அந்த நினைவுகளோடு சார்ந்த விஷயங்கள். நான் எங்கள் அப்பா தோளில் உட்காந்து முத முதல்ல சினிமா போஸ்டரை படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே நினைவுகளை இறைமீட்டி அதை அசை போட்டு யார்கிட்டையாவது பகிரும்போது வரக்கூடிய ஒரு புன்னகை பூத்த ஒரு நினைவு அப்படின்னு தான் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பூக்கள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஏ ரஹ்மான் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு கேட்கலாம். இது உங்கள் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: வித் பாரதி தமிழ் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட நீங்கள் முத முதல்ல திரையரங்கு போன அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வேலை நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையராங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார், இளைஞர் சமூகத்தில் பேசுகிறேன் சார்.
0: நல்லமாக இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் எல்லாருமே ரொம்ப நலமாக இருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் முத முதல்ல உங்கள் வாழ்க்கையில் தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அந்த அனுபவம்.
1: முதல்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்த படம் நம் நாடு சார்.
0: ஓகே.
1: இந்த படம் பார்க்கும்போது எங்கள் தியேட்டருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் வந்து அப்படியே தர மாதிரி இருக்கும். அப்படியே கைக்கு போட்டு அப்படியே ஆரம்பிக்கப்போ பெல் அடிக்கமோ அப்படியே தூக்கும். பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விதத்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாட்டு கடைசியில் முடியும் போது நம்ம ஜனகணமன எழுதி போடுவாங்க பாருங்க, அப்போ எல்லாம் எந்திரிச்சு நின்றுதான் போவோம் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி,
1: நன்றி செலுத்திட்டு தான் நாங்கள் போவோம்.
0: ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நிலை, ரொம்ப பெருமையாக இருக்கு.
1: உட்காந்து பார்க்க அப்போ வந்து 4 ரூபாய் தான் சார்.
0: ஓகே சார்,
1: விலையா?
0: ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார்,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: மறக்க முடியாத நினைவுகள்லாம் பார்த்தா நிறைய இருக்குது சார்.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.
1: முறுக்கு ஐஸ்கிரீம்
0: கரெக்டா கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேலியா. நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா. குற்றாலத்துல சீசன் ஆரம்பிச்சு ஜில்லு ஜில்லுன்னு எங்க ஏரியா வரைக்கும் காத்து வீசுதியா.
0: சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. அதே சிலு சிலுப்பான அந்த காற்றலையில அந்த குளுமையோட உங்க நினைவுகளை மீட்டி சொல்லுங்க பாப்போம்.
2: அப்ப ஐயா, நான் வந்து 1964 சென்னையில இருந்தேன்.
0: ஓகே.
2: அப்ப வந்து படகோட்டி படம் தீபாவளிக்கு சென்னை பிளாசா தியேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்ப இருக்குதா? அது கிடையாது. இப்போ அது பேமஸான தியேட்டரு.
0: ஓகே.
2: அந்த இதுல வந்து நான் மத மத பார்த்தது படகோட்டி படங்க.
0: சூப்பர்
2: படமா எனக்கு ஞாபகம், வாழ்க்கையில என்றுமே மறக்க மத மத கலர் படம்னு பார்த்தது அந்த படம் தான்.
0: சூப்பர் சார்.
2: அதனால அது என்னைக்குமே நான் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம், இப்பவும் பார்க்கும் போதெல்லாம் அந்த மலர் நினைவுகள் வருங்க.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி. சுனியர்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக 2 திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் மற்றும் மேகா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஆர்.எஸ். ஜெயராஜ் அவர்களுடைய இசைக்காக கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் 102.3.

வாழ்க்கையில் முத முதல்ல திரையரங்குக்கு போய் படம் பார்த்து அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நினைவுகளை கேட்கும்பொழுதும் ஒவ்வொரு விதமான புது புது கதைகளாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில பேர் சொன்னாங்க, நான் தியேட்டருக்கு போயிட்டு அந்த காலகட்டத்தில் தியேட்டரில் முறுக்கு சுண்டல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொருத்தர் சொன்னார், நான் முத முதல்ல தியேட்டருக்கு போயிட்டு இந்த ஜுராசிக் பார்க் படம் பார்க்கும்பொழுது அந்த ஜுராசிக் பார்க்கில் வரக்கூடிய அந்த டைனோசர் வந்து முகத்துக்கிட்ட வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்பொழுது அவ்வளோ அழகாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த முதல் திரைப்படம் என்னவா இருந்தது தியேட்டரில் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தரமணி திரைப்படத்திலிருந்து உன்பதில் வேண்டி அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். சித்தார்த் மற்றும் ஸ்ருதி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசைக்கு நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத அமைந்த பாடல். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: நந்தினியும் மணிமேகலையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் மனத்துள்ளே இருக்கக்கூடிய மிக மிக அந்தரங்கமான விஷயத்தை நந்தினியிடம் பகிர்ந்து கொள்ள மணிமேகலை விரும்புகிறாள். ஆனால் நந்தினியோ, நமக்குள் பழக்கம் ஏற்பட்டு முழுவதுமாக ஒரு நாள் கூட ஆகவில்லையே, அதற்குள் இப்படி சொல்லுவது சரியாக இருக்குமா என்று மணிமேகலையிடம் வினவ, மணிமேகலை, இல்லை, உங்களை பார்த்தால் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாயிருக்கிறது, ஆகையினால் உங்களிடம் என் அந்தரங்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள அவாவுகிறேன் என்று கூறுகிறாள். அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. உருவெளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
1: சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
0: ஏன், நாடகம் கூட பார்த்திருப்பாயே. கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம், ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாகத் தோன்றியது. கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான். நப்பின்னை என்னும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை. அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம். தூணையும் மரத்தையும் நதியையும் வெள்ளத்தையும் கண்ணன் என்று கட்டித்தழுவி கொள்ளப் போய் ஏமாற்றம் அடைவாளாம்.
1: அடியே மணிமேகலை, உன்னை அந்த மாதிரி மயக்கிவிட்ட மாயக்கண்ணன் யாரடி?
2: அக்கா, முதன் முதலாக 4 மாதத்துக்கு முன்னால் தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல இருக்கும்.
1: நேற்று கூட அந்த மாயாவியின் ஒருவழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா?
3: ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
1: என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா?
3: ஆம், சொன்னார்கள். அது உண்மைதானா அக்கா?
1: நீயே பரீட்சித்து தெரிந்து கொள். உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த யௌவன சுந்தர புருஷனை யாரென்று வேண்டுமானாலும் என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா?
3: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: எனக்கும் அவர் பெயரை சொல்லும் கூச்சமா இருக்கிறது. நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்து விட்டு திறந்து, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசைக்காதலன் வானர்குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்றாள்.
3: அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை.
1: அடி பெண்ணே, எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ? அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன்? கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை அனாவசியமாக இங்கே வரவழைப்பானேன்?
3: அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை.
1: அழகாயிருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்? ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்கு சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன் தானே?
2: ஆமாம், கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்த புறத்துக்கு ஒரு நாளுக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது. அதற்கு காரணமும் இருக்கிறது. தஞ்சாவூரில் என் தமையனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராம்.
3: அக்கா, உங்கள் அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே? உங்கள் அன்பான பராமரிப்பினால்தான் அவன் உயிர் பிழைத்து எழுந்தானே?
1: நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்திக் கூறுகிறான். அது போனால் போகட்டும். இப்போது நீ என்ன செய்வாய்? உன் மனத்தை கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விரோதியாகிவிட்டானே.
3: ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
1: இவர் என்றால் யார்?
2: அவர்தான், நீங்கள் சற்று முன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார். வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதில் ஓரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்லுகிறார்.
1: இதை எப்போதடி அவர் உனக்கு சொன்னார்?
3: நேற்றுதான்.
1: நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன?
3: அவனுடைய உருவழி தோற்றத்தை கண்டதாக அல்லவா கூறினாய்? அதுதான் அக்கா எனக்கு ஒரே மனக்குழப்பமாயிருக்கிறது. நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்று தெரியவில்லை.
2: நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாறி இருக்கிறதக்கா.
3: சில சமயம் மனிதர்கள் செத்துப்போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று

0: சொல்லுகிறார்களே, அது உண்மையா? இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி துணித்தது. நந்தினியின் உடலும் நடுங்கிற்று. எங்கேயோ உச்சி முகட்டை பார்த்த வண்ணம், ஹாம், உண்மைதான். அற்பாயுளில் மாண்டவர்கள் ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும். ஒருவருடைய தலையை வெட்டி கொன்று விட்டவர்கள் என்றால் சில சமயம் தலை மட்டும் வரும், சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும், இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழிவாங்கினாயா என்று கேட்கும் என்றாள். பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில், அடி பெண்ணே, நீ எதற்காக இந்த கேள்வி கேட்டாய்? உன் காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா? உன் மனதில் இந்த சந்தேகத்தை யார் கிளப்பிவிட்டார்கள் என்றாள். இந்த அரண்மனையின் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அனுப்பினேன். அவனை யாரோ நேற்றிரவு அடித்து போட்டு விட்டார்களாம். அவனுக்கு பதிலாக அவன் பொண்டாட்டி தேவராட்டி வந்தாள், அவள்தான் சொன்னாள்.
1: சீச்சி, அதையெல்லாம் நீ நம்பாதே.
0: எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. வெறும் ஆவி வடிவமாயிருந்தால் தொட முடியாதல்லவாக்க?
1: ஆவியையும் தொட முடியாது, உருவளி தோற்றத்தையும் தொட முடியாது. நீ ஏன் கேட்கிறாய்?
0: உன் உள்ளத்தை கவர்ந்தவனை நீ நேற்று தொட்டு பார்த்தாயா என்ன?
1: அதுதான் ஒரே குழப்பமாய் இருக்கிறது. தொட்டு பார்த்தது போலவும் இருக்கிறது, ஆனால் வேறு சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் சந்தேகமாகவும் இருக்கிறது.
0: நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன்.
1: ஆகட்டும் அக்கா, நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், சரியா
0: என்றாள் மணிமேகலை. பிறகு அவள் கூறினாள்,
2: நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன். என் தமையன் சொல்லி போயிருந்தபடி தங்களுக்கு இங்கே வேண்டிய சௌகரியம் எல்லாம் பணிப்பெண்கள் சரியாக செய்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன். ஒருமுறை இதோ இருக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேனா?
0: உன் அழகை நீயே பார்த்து கொண்டிருந்தாயாக்கும்.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையக்கா, என் முகலட்சணம் எனக்கு தெரியாதாக்கா.
0: உன் முகலட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதியும் இந்திராணியும் மேனகையும் ஊர்வசியும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களா?
1: அவர்களெல்லாம் உங்கள் கால் தூசி பெறமாட்டார்களக்கா.
0: சரி சரி, மேலே சொல். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாய்.
2: அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது, என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது.
0: அது உன் காதலன் முகம்தானே?
2: ஆமாம், எனக்கு தூக்கி வாரி போட்டது.
0: எதற்காக தூக்கி வாரி போட வேண்டும்? நீதான் அடிக்கடி அவனுடைய முகத்தை கனவில் பார்ப்பதுண்டு என்று சொன்னாயே.
1: அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும், உருவளி தோற்றத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே பின்னால் இருந்து
2: சொல்ல கூச்சமாயிருக்கிறது.
0: பாதகமில்லை, சொல்லடி கள்ளி.
2: பின்னால் இருந்து கன்னத்தில் முத்தமிட வருவதைப் போல இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை.
1: எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா? நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது. ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டி பார்க்கிறார்களா என்று தோன்றியது. அப்படி இருக்க முடியாது என்றும் எண்ணினேன். அந்நிய புருஷன் ஒருவன் இந்த வேட்டை மண்டபத்தில் எப்படி வந்திருக்க முடியும்? ஆயினும் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன்.
0: நந்தினி இதற்குள் ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கியிருந்தாள்.
1: வேட்டை மண்டபத்தில் அந்த திருடன் ஒளிந்திருந்தானா, அகப்பட்டு கொண்டானா என்று கேட்டாள்.
2: என்னோக்கா, அவரை திருடன் என்கிறீர்களே?
0: திருடன் என்றால் நிஜ திருடனா? உன் மனதை கவர்ந்த திருடன் என்று சொன்னேனடி கள்ளி. அவன் வேட்டை மண்டபத்தில் இருந்தானா?
1: அதுதானே அதிசயம், அவர் அங்கே இல்லை. அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஐயனார் கோயில் வாசலில் உள்ள காடுவெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும். இங்கு வேறு யாராவது வந்ததுண்டா என்று கேட்டேன், இல்லை என்று சாதித்து விட்டான்.
0: அவன் பொய் சொல்லி இருப்பான் என்று கருதுகிறாயா?
2: அது என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்பி வந்து விட்டேன்.
0: திருட்டு வெளியாயிற்றா?
2: கேளுங்கள், நான் இந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் யாராவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன்.
1: பேச்சுக்குரல் கேட்டது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நேர்களே, கதையின் இந்த பகுதி கேட்டுக்கிட்டு வர்ற நமக்கு ஒரு சுருக்க குறிப்பா பொழிப்பா அமைஞ்சிருக்குது. மணிமேகலையின் வெளிப்படைத்தனத்தை நல்லா பயன்படுத்தி தனக்கு தெரிய வேண்டிய செய்திகளை சாமர்த்தியமா போட்டு வாங்குறதுல நந்தினி மும்முரமா இருப்பதை பார்க்கிறோம். பேரழு

0: அழகியான பழுவூர் இளையராணிக்காக பொருத்தப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில அவள் வர்றதுக்கு முன்னால தன் முகத்தை பார்த்து, இப்படி ஒன்றும் என் முகம் அழகில் குறைந்ததன்றுன்னு தனக்குத்தானே முடிவு பண்ணி மணிமேகலை திருப்தி அடைஞ்சது நினைவிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணின் மனக்கோட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நந்தினி இந்த உரையாடலுக்கு நடுவில், உன் முக லட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதி, இந்திராணி, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு தூக்கி வச்சு தன் வலையில் முழுமையாக சிக்க வச்சதை பார்க்குறோம். சந்தேகத்தோடு தன்னை விசாரிக்க வந்த பெரிய பழுவேட்டரையரையே மன்மதன்னு புகழ்ந்து ஒரேடியாக வீழ்த்திட்டாளே, காணும் பொருளிலெல்லாம் கண்ணனையே கண்டு ஏங்குற மகளின் நிலையை பார்த்து தாய் கலங்குற காட்சியை நம்மாள் வர்ணித்திருக்கிறார். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் என்று நம் மயில்கள் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. கந்தமாறன் முதுகுல கத்தி குத்து பத்தின பேச்சில் நடந்த சுவையான பகுதி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படி மணிமேகலை சொன்ன போது குறுக்கிட்டு நந்தினி கேட்டாள். இவர் என்றால் யார்? கொஞ்சம் தயங்கி மறுமொழி வருது. அவர்தான் நீங்கள் சத்துமுன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கணவன் பெயரை சொல்லக்கூடாது, சொன்னா அவரது ஆயுள் குறையும்னு ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வருது அல்லவா. இன்னைக்கும் மகன் அல்லது மகள் பெயரை சொல்லி இன்னாரின் அப்பான்னு குறிப்பிடுற வழக்கம் நிலவுது. கணவனை விழிக்கும் போது கூட என்னங்க அதே அப்பான்னு கூட அழைச்சி பேசுறத பார்க்குறோம். இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் கண்டீரேன்னு விழிப்பாங்களாம், இதோ பாருங்கன்னு பொருள். மணிமேகலை வந்தியத்தேவனை கணவனா வரித்து விட்டாலே காடு வெட்டி கருப்பன், அய்யனார் கோவில் வாசல்ல காவல் நிற்கும் தெய்வத்துக்கு கருப்பசாமி, கருப்பண்ணசாமி இப்படி பொது பெயர்கள் உண்டல்லவா. இந்த பெயர்கள் ஊருக்கு ஊர் வேறுபடுறதையும் பார்க்குறோம். காடு வெட்டி கருப்பன், சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பன் இப்படி. வரலாற்றில் காடு வெட்டி என்கிற தொடர் பெரும்பாலும் பல்லவர்களை குறிக்குது. காடு திருத்தி நாடு அமைச்சதால காடவன், காடவர்கோம் என்றெல்லாம் பல்லவர்களை குறிப்பிடுறாங்க. பல்லவர் கல்வெட்டுகளை மட்டுமன்று வேற்றரசர் கல்வெட்டுகளிலும் இந்த தொடர்களை காணலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இது எல்லாத்தையுமே ஒன்றாக கேட்டு மகிழ்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் சரியாக 9:16 ஆகிட்டு இருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசைந்தக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து நிலா நீ வானம் காற்று மழை என்று தொடங்கக்கூடிய பாடல். விஜய் யேசுதாஸ் மற்றும் சின்மை அவர்களுடைய குரலில் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நாம் காதலினும் பெருமழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். 102.3

என்னிய பொண்ணுலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேரம் சரியாக 9:27 ஆகிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிலாவே வா செல்லாதே வா என தொடங்கும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். வாலி அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா அவர்கள் இசைமீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கீங்க. இணைய ஒளியர்வில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுட்ருக்கக்கூடிய நேரம் சரியாக 9:37 ஆகிட்டுருக்கு. இனிய பொண்ணு இலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அப்படின்ற பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் தமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பில், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அதே நிலவு சார்ந்த ஒரு அழகான பாடல், மெல்லிசை பாடல், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதிய, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல், ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்னுடைய பொண்ணிலாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரி 9:55 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம், சுடும் நிலவு சுடாத சூரியன் என தொடங்கும் பாடல். தம்பி திரைப்படத்திற்காக வித்யாசாகர் அவர்கள் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பில். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:01 ஆகிட்டுருக்கு. இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். ஸோ எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க விரும்பக்கூடிய பாடல்கள் நம்ம அலைவரிசையில் இடம்பெறணும்னு நீங்கள் பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப் மூலயமா ஒரு மெசேஜ் அனுப்பணும். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9444001023 அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி, நீங்கள் கேட்க விரும்பும் பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா இன்றைக்கி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி

என்னுடைய பாடல் உங்களுடைய பாடலாகவும், ஐ மீன் உங்களுடைய விருப்ப பாடலாகவும் இருக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பகுதியிலிருந்து ஆரோக்கியசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து அண்ணாத்த ஆடுறார் ஒட்டிக்கோ அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இந்த உங்களுக்காக இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான

0: செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:08 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கான பாடலாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவை பகுதியிலிருந்து பத்மினி மற்றும் தீபக் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் அப்படின்ற பாடல். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் இசையமைக்க, புலமைப்பித்தன் அவர்கள் வரிகள் எழுத, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் ரெண்டு பேருமே இணைந்து பாடிய பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:14 நிமிடம் ஆயிட்டிருக்கு. விவத்பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கான பாடலாக அமைய காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பகுதியிலிருந்து ஆல்வின் அவர்கள் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து ரோமியோ ஆட்டம் போட்டால் அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதித் நாராயணன் மற்றும் ஹரிஹரன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அந்த பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். நேர்கள் கேட்டுட்ருக்கிறது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்கள் இளன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இது எல்லா அலைவரிசையிலையும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத போகாதன்னுட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்
1: தெரிஞ்சுக்கோ.
0: நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
1: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 10:21 நிமிடம் ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில்

என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி முத்துக்குமார் அவர்கள் பச்சைக்கோட்டை கிராமத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கேட்டிருக்காரு. சின்னதம்பி திரைப்படத்திலிருந்து அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு அவருக்காகவே அந்த பாடல் இசையை காத்துட்ருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பில், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101.1. தொடர்ந்து பாரதி தமிழ் பண்பலை 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:27 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா அப்படின்ற பாடல், மனு மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், பெரியசூடன் அவர்களுடைய வரிகளில் இளையராஜாவுடைய செயலை கேட்ட மகிழப்புறம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை வடசேரி பகுதியிலிருந்து இளமதி, ஜீவானந்தம், சூரியகுமார் மற்றும் பஞ்சநாதன் அவர்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:32 ஆயிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். செங்கல் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கான பாடலாக இசையை காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேத்பட் பகுதியிலிருந்து ஆனந்த் அவர்கள் அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆசை 100 வகை அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு. மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

2.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சிலே 10:38 நிமிடம் ஆயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர் சத்வாச்சாரியிலிருந்து கேட்டிருக்காங்க. எழிலரசி அவர்கள் பாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்க. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து இசையமைத்த பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மாநிலங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். இணையொலி பரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க.

0: வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:43 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மகேஸ்வரி அவர்கள் மந்தைவேலி பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படின்ற பாடல், பாண்டவர் பூமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாடல் தான் அவங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. பரத்வாஜ் அவர்கள் இசையமைக்க, ஸ்னேகன் அவர்கள் வரிகள் எழுத, யுகேந்திரன் மற்றும் சித்ரா சிவராமன் அவர்கள் இணைந்து பாடிய பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சிவானி அவர்கள் வேலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மன்மதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் வளத்தேன் காதல் வளத்தின் பாடல். நாம் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள், யுவன்சங்கர் ராஜா அவருடைய செயல, கே கே அவர்களுடைய குரலில் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: புள்ள.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைவு பாடலாம் உங்களுக்காக செய்காட்டுருக்கு. பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து நீ பொட்டு வைத்த தங்க குடம் அப்படின்ற பாடல், மலேசியா வாசுதேவன் மனு மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கங்கை மரன் வரிகளில் இளையராஜா அவர்கள் இசைமீட்டிய பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலிருந்து கண்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்கள் இரண்டென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து யுவன் பவதாரணி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலை, மழலையின் சொல் கேட்டால் மனம் மயங்கும். மழலையின் இன்னிசை சிரிப்பு எப்போதும் இதயத்தை வருடும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நீ இல்லாத நாளெல்லாம் மனம் ஏனோ தனிமையில் தவிக்கிறது. நீ உடனிருந்தால் போதும்

தொடரும் பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது உடன் பாடியுள்ளார் எஸ். ஜானகி. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். எங்கெங்கு சென்றாலும், எப்படி சென்றாலும், தாயகம் அது இனிமைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெற்கு திருமச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் காளிதாசன், இசை தேவா. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயும் நானும் நாம் என்ற பிணைப்பில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி கேஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடியது. நீ என்றும் இல்லை, நான் என்றும் இல்லை, நாம் என்று ஆனபின் வாழ்வில் துன்பமே இல்லை.

அடுத்த பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது. உன் சிரிப்பு இதயத்திற்கு மருந்து.

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. ஆசையாய் பாடி எங்கெங்கோ சுற்றித் திரிந்தோம், எப்படி இருந்தோம் நாம், ஏன் ஒன்றானோம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. பார்க்கும் பார்வைகளால் கவிதைகள் பல சொல்லி எண்ணத்தை எல்லாம் எழுத்தாக்கி என்னுள்ளே நீ புகுந்தாய், நான் நீயாக மாறினேன்.

நேர்லே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், அரசடிக்குப்பம் சரவணன், ஹேமலதா, அயனாவரம் அப்பு, திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன், ஐயப்பந்தாங்கல் பழனி பாரதி, அன்புராணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, ராஜேஷ் பெரியார் நகர், தியாகராய நகர் ரங்கராஜன், மாதவரம் வீரராகவன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன்.

நேரில் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
0: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
0: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
0: சொர்க்கம் சொர்க்கம்.

0: மதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: தனி மத மதனிதக கண்களும் கவி பாடுதே,
0: தாதா தனிதா தாத தனிதா கதத தனிதா கபத தனிதா கதனித கதனிதனித மக மக மதனிதக கண்களும் கவி பாடுதே,
2: மாமா மாமா மாமா மாமா மாமா மகத மகத கதனி கதத தனிதனிதமா.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஒண்ணாச்சு ஒண்ணாச்சு உதடு நாடு ஒண்ணாச்சு உச்சந்தல காயதடி இச்சு மழை இட்டு விடு உணர்ச்சிகளின் உச்சியில போங்கொடிய நட்டு விடு ஓடு.

ஓப்பிடு.

வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே. இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

நேர்களே, இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, அபயம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது. பாடல் வரிகள் வள்ளலார், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

அடுத்து தொடரும் பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடியது. பாடலை இயற்றியவர் ஈரா பழனிசாமி, இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். முதலில் பேசும் தெய்வம் என்று தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல். நாகவல்லி ராகம், ரூபகத்தாள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்ரமணி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். தொடர்ந்து கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பழமோ பழமோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல் ஆதித்தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்.
1: ஒலித்தது பொங்கும் மங்கலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரிலே நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். ஒலிக்க வருவது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம். பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.